0: சின்மயி சிவகுமார் ரமணன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:07 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: 9 வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதில் கொலம்பியா மற்றும் போர்த்துகல் அணிகள் மோதுகின்ற போட்டி பொழுது 35 கடந்த நிலையில் எந்தவித கோலினையும் பெறாமல் இரண்டு அணிகளும் விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் காங்கோ மற்றும் உபகிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டிகள் உபகிஸ்தான் அணி ஒரு கோலோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றது. 36 நிறைவடைந்திருக்கின்றது.
0: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் பெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உலகிலங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக கேட்டு மகிழ முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: வெப்பநிலை இப்பொழுது 24°C, 27°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 16°C, நாளைய நாள் காலை பொழுது 19°C ஆகவும் பகல் பொழுது 26°C ஆகவும் வெப்பநிலை காணப்படும். எரிபொருளின் விலையில் இன்றைய நாள் 3% குறைவடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த இரண்டாவது மணித்தியாலம் என்று சொல்கின்ற பொழுது எப்பொழுதும் ஒரு ஸ்டாரை அழைத்து வருவது வழக்கம்.
1: அந்த வகையில் இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒரு ஸ்டாரோடு இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லலாம். இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நடன ஆசிரியர், அவரோடு தான் பேசிக் கொள்ளப் போகின்றோம். பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக 20 மேலாக நடனத்துறையோடு பயணித்து வருகின்ற ஒருவர் தான் இன்றைய நாளில் எங்களோடு இணைகின்றார். கலாசூரி திவ்யா சுஜேன் அவர்களைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம்.
0: வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கிறீங்க?
2: ஈஸ்ட் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம்.
1: எப்படி இருக்கின்றது இன்றைய நாளில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக கனேடிய மக்களோடு பேசுவது?
2: மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. தமிழ் மக்களோடு தமிழ் பேசுவது என்ன கசக்கவா செய்கிறது.
0: அது சரி. உங்கள் பரதநாட்டிய பயணத்தின் ஆரம்ப புள்ளி எது? உங்களுக்கு இந்த ஆர்வத்தை விதைத்தவர் யார் என்று எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
2: நான் நினைக்கிறேன் இது படிப்பின் ஒரு பெரும் வரம். பிறப்பிலேயே அந்த ஒரு ஆசை ஆர்வம் இருந்திருக்கிறது. படிப்பு தீர்மானித்திருக்கிறது நான் ஒரு நடன கலைஞராக இருக்க வேண்டும் என்று. 3 அந்த ஒரு ஆசை இருந்ததாக அம்மா குறிப்பிடுவார். எனக்கும் அந்த ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நடன கல்வியை நான் முறைப்படி ஒரு 6 கற்றுக்கொண்டேன். இருந்தாலும் என் குருநாதரை நான் சரணடைவதற்கு எனக்கு ஒரு 20 ஆனது.
0: சரி, ஒரு நடன கலைஞராக இருப்பதற்கும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு குருவாக நீங்க மாறுவதற்கும் இடையே உள்ள காண முக்கிய வேறுபாடுகள் என்னவாக இருக்கிறது?
2: மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு நடன கலைஞராக நாங்கள் உள்வாங்கும் பொழுது முக்கியமாக நடன கலைஞர் என்பதை விட முதலில் ஒரு நல்ல மாணவியாக
0: நிச்சயமாக
2: இல்லையா, அதுக்கு நல்ல குரு கிடைக்க வேண்டும். அந்த குரு கிடைப்பது என்பது பெருவரம். எல்லாருக்கும் குரு அமைவது இல்லை. ஆசிரியர் வேறு, குரு வேறு என்பதில் மிக தெளிவு எங்களுக்கு அவசியம். எனது குருநாதர் பேராசிரியர் பத்மபூஷன் சி வி சந்திரசேகர் ஐயா அவர்களின் பாதத்தில் தஞ்சமடையும் பொழுதுதான் குரு என்றால் என்ன என்பதும், ஒரு மாணவரும் குருவும் ஒரே புள்ளியில் சந்திக்கும் அந்த மெய் நிலையும் உணரப்பட்டது. ஒரு மாணவியாக அந்த வித்தியை உணர்ந்தது முதல் கட்டம். அது அந்த படிமுறையிலேயே எங்களுக்கான ஒரு மனிதத்துவம், அதாவது தமிழ் தந்த அந்த அன்பு மரமும் நாட்டியத்தினூடாகவே எங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த மனித பண்புகளின் வளர்ச்சியின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு நடன கலைஞராக பிரமளிக்க முடியும். நடன கலைஞராக வந்ததற்கு பிறகு கற்ற வித்தையை எல்லாரிடமும் கொடுக்க வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொண்ட குருநாதரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விடயங்களை இனியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பேரவாவினால் நாங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதிலும் அந்த கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு குருவாக அல்லது ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு ஏராளமான ஒரு மனப்பக்குவமும் சக்தியும் வேண்டும். அது ஒரு வேற பரிமாணம். கலைஞராக இருப்பதென்பது வேற, மாணவியாக இருப்பதென்பது வேற. அது ஒரு குருவாக இருந்தாலும் தொடர் மாணவிதான். நாங்கள் கற்றுக்கொண்டும் தேடல்களும் தொடரத்தான் போகிறது.
1: இப்ப வெவ்வேறு காலப்பகுதியில ஒரு நடன ஆசிரியா பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. 20 என்று சொல்கின்ற பொழுது கால மாற்றம் நிறையவே கடந்து வந்திருக்கிறீங்க. அது நேரத்துல இலங்கையிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, தொடர்ச்சியா பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப இந்த காலப்பகுதி எப்படி பாக்குறீங்க? இலங்கையை பொறுத்தவரை கலை என்றதும், குறிப்பாக நடன கலை என்றதும் எப்படி இருக்குது?
2: நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. நீங்க குறிப்பிடுறது மாதிரி 20 இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைமுறைகளை நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் இருந்தது, அதுவும் குறிப்பாக எங்களோட நடன பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இலவச கற்கை நெறியாகத்தான் கலை கல்வி நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் பிற்பாடான மாற்றங்கள் நிறைய மாறி இருக்கிறது. அதுவும் இந்த காலத்தில் AI தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, ரீல் காலம், சோசியல் மீடியா என்று பலவாறு இருக்கிறது இல்லையா. இந்த சமயத்துல நாங்க எப்படி இவ்வளவு வருஷம் வாழ்ந்தோம் என்றது வேற. இந்த ஒரு சந்தர்ப்பத்துல, இந்த கணத்துல நடன ஆசிரியர்களுக்கு கலைஞர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அடுத்த தலைமுறையை வழி நடத்துவதற்கு என்று நான் நினைக்கிறேன்.
1: எப்படியான ஒரு சவாலான விஷயமா இருக்கு, அடுத்த தலைமுறையை வழி நடத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ உங்களை பொறுத்தவரை இப்போ ரீல்ஸ் உலகமாக இருக்குது, ஏஐ உலகமாக இருக்குது, இதை நம்புறது அப்படி இல்லாட்டி இது உண்மைதானான்ற நிறைய விடயங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற விடயங்களாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரை இந்த நடன கலைஞர் என்று பார்க்குற அதே நேரத்தில் தமிழுக்காகவும் நடனத்தோடு சேர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ கூத்தினுடைய ஆய்வு கட்டுரையாக இருக்கட்டும், பாரதி கட்டுரைகளாக இருக்கட்டும், தமிழோடு பயணிக்கின்றதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பல்வேறு விடயங்களை மக்களுக்காக தொடர்ச்சியாக தொண்டர் அடிப்படையில் செய்து வர்றீங்க. ஒரு நடன ஆசிரியர், கலைத்துறையில் பயணிக்கின்றவர், இதை ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதனால் இருக்கிற பயன் எப்படி இருக்க போகிறது?
2: தமிழ் மீது அதீத மோகம் இருக்கிறது. என்னடால் எங்கள் மொழி தமிழ், எங்கள் மொழி தாய்மொழி இல்லையா? அந்த தமிழ் தான் என்னை ஒரு நடன கலைஞராகவும், அதாவது குறிப்பாக நடன நெறியாழ்கை செய்யும் பொழுது, தயாரிப்புகள் செய்யும் பொழுது இந்த தமிழ் தான் எனக்கு மிக உறுதியுணையாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். நான் சின்ன வயசில் படித்த அந்த பாரதியும் கம்பனும் வள்ளுவனும் தான் எங்களுக்கு நாட்டியத்துக்கான நெறியாழ்கைக்கும் ஒரு பாதையாக இருந்திருக்கு. எனவே அடுத்த தலைமுறையினருக்கு, அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கு தமிழ் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு ஒரு நடன ஆசிரியருக்கு இருப்பதாக நான் உணர்ந்தேன். அதனால் கலை மூலமாக முத்தமிழின் ஊடாக நாங்கள் தமிழை கடத்தும் போது மிக இலகுவாக அவர்களுக்கு சென்றடையும். வெறுமனே நாங்கள் ஒரு பாரதியோட புதிய ஆத்திச்சூடியை சொல்வதற்கும் ஒரு புதிய ஆத்திச்சூடி அலாரிப்பை உருவாக்கி சொல்வதற்கும் இடையிலே பாரி அளவிலான வித்தியாசம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 60-70 தமிழ் சார்ந்த உருப்படிகளை கடந்த ஒரு 8-9 வருடங்களாக நாங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறோம்.
0: இப்போ ரெண்டு வகை ஆத்திச்சூடி சொன்னீர்கள், புதிய ஆத்திச்சூடி, பழைய ஆத்திச்சூடி என்று. அதை பார்க்கும்போது தாள கட்டுப்பாடு இருக்கும் இல்லையா? கால கட்டுப்பாடுகளுக்கு ஏற்றபடி காலை மாற்றுவது ஒரு கணிதம், அதாவது மேத் இன் டான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த தாள ஞானத்தை மாணவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறீர்கள்?
2: இப்போ தாள ஞானம் மிகச்சிறிய வயதிலிருந்தே நாங்கள் கற்றுக் கொடுக்க வேணும். திடீரென்று ஒரு வளர்ந்த அப்படின்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. அது அடிப்படையிலேயே அவர்களுக்குள்ள இருந்தால் நல்ல லய ஞானம் இருக்கிறவர்களுக்கு அடிப்படையில் இருக்கும். இல்லாட்டியும் அதுக்கான முறைப்படி பயிற்சிகள் இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆரம்ப கால பயிற்சிகள், அதுக்கு பிறகு அது எப்படி இன்னும் கொஞ்சம் நாங்கள் முறைப்படி சில மட்ஸ். இப்போது ஒரு ஆதித்தாளம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 32 நாங்கள் எவ்வாறெல்லாம் பிரிக்கலாம், நான்காக பிரிக்கலாமா, மூன்றாக பிரிக்கலாமா, மூன்றோடு சிலதை சேர்க்கலாமா, இவ்வாறான ஒரு அது வந்து இந்த காலத்தில். இப்போ குறிப்பாக போன வாரம் கூட நான் யூஎஸில் ஒரு கலந்துரையாடல் மாணவர்களோடு செய்யும் பொழுது இந்த நாட்டியத்தில் இருக்கின்ற கணிதத்தை மிகவும் ரசித்தார்கள். எனவே இதன் மூலமாக நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லக்கூடியதுக்கு மிக இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
1: உங்களை பொறுத்தவரை இப்போ நடனமன்றத்தை கடந்து பார்க்கின்ற பொழுது நிறைய புத்தாக்க முயற்சிகளை செய்து கொண்டு வர்றீங்க. பலருடைய வாழ்க்கை வரலாறு கூட நடனத்தினூடாக கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்படியான பல்வேறு புத்தாக்க விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் எது முக்கியமாக பார்க்குறீங்க? எவ்வாறான புத்தாக்கம் வேலையில் இருக்குது?
2: வரலாறுகள் பேசப்பட வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எங்கள் வரலாறுகள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் எங்கள் தயாரிப்புகள் இருக்கின்றன. புத்தாக்கங்கள் என்று சொல்லும் பொழுது இப்போ உதாரணமாக நாங்கள் சுவாமி விவேகானந்தர் வரலாறு செய்திருக்கிறோம், ஔவையாரோட வரலாறு எடுத்திருக்கிறோம், இதே மாதிரி ஷீரடி சாயி வரலாறு. இதை விட எங்களோட நாட்டில் இருக்கிற புராணோத்தமமான ஆலயங்கள், திருக்கேதீஸ்வரம், கதிர்காமம் போன்றவற்றின் ஆரம்ப, மிக ஆரம்ப காலம், அதாவது யாரும் அறியாத விடயங்களை தேடி ஆய்வு செய்து அதை ஒரு நாட்டிய நாடக படைப்பாக எழுதி வழங்கியிருக்கிறோம். இது எல்லாம் வரலாறு நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு மிக அடிப்படையான நோக்கத்தில் செய்வது.
0: பொதுவாக பதர நாட்டியம் என்று பார்க்கும் பொழுது சாமி கதைகளைத்தான் அவங்க ஆடுவாங்க. எப்படியும் அரங்கேற்றமாக இருக்கலாம், இல்லை கோவில்களில் இருக்கலாம், சாமி அரங்கேற்றமாக, ஐ மீன் சாமியை பற்றி தான் பாடுவார்கள், ஆடுவார்கள். ஆனால் இப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று பார்க்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை, சமூக பற்றிய கருத்துக்களை பரத நாட்டியத்தில் கொண்டு வந்து காட்டுவது குறைவாக இருக்கிறது கனடாவில் எங்களை பொறுத்தவரை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
2: இல்லை, நாங்கள் என்னத்தை மக்களுக்கு, இது மக்கள் கலை தானே, பரம்பொருள் ஒன்று தான். இப்போ எப்போதுமே நாங்கள் புராண கதைகள் செய்வதை விட, குறிப்பாக எங்களது படைப்புகளை வைத்து, எனது அனுபவத்தை வைத்து மட்டும் நான் பேசுகிறேன், இந்த மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விடயங்களை நாட்டியத்தின் ஊடாக நாங்கள் சேர்த்துத்தான் ஆக வேண்டும். இப்போ உதாரணமாக இந்த கன்னடாக்கு நான் வருகை தந்தது கூட ஒரு அரங்கேற்றத்துக்காக, நேற்று நடைபெற்றது. அன்பின் வழியது உயிர்நிலை என்ற ஒரு தலைப்பின், இந்த அன்பு வந்து எவ்வாறெல்லாம் வித்தியாசமான பரிமாணங்கள் இருக்கின்றன என்பது இந்த துணிப்பொருளாக இருந்தது. அதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது இந்த எங்களது மகாகவி ருத்ரமூர்த்தி ஐயாவின் தேரும் தீங்களும் என்ற கவிதையினூடாக மக்கள் மீதான அன்பு, ஜாதி மதங்களை பாரோம், எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமத்துவம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கடத்தி சென்றோம். இவ்வாறான விடயங்களை நாட்டியத்தினூடாக செலுத்தும் பொழுது மாணவர்களுக்கு, ஏன்னா அத்தனை காலம் அவங்க பயிற்சி செய்கிறாங்க, அப்போ அது ஊறி போயிடும் அவங்களுக்குள்ளே, எல்லாரும் உண்டு, அந்த அன்பு தான் நிச்சயமானது நிலையானது என்ற ஒரு விடயங்கள் ஊறி போயிடும். அது பார்வையாளர்களுக்கும் சென்றடையும். இவ்வாறான விடயங்களை நாட்டியத்தின் ஊடாக தெளிப்பது இக்காலத்துக்கு சால பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
1: இப்ப நாட்டியம் என்று வருகின்ற பொழுது, இப்ப மாணவர்கள் உங்களுடைய கால பகுதி என்றது நீங்க படித்த காலங்களுக்கும் இப்பொழுது இருக்கின்ற கலை என்று வருகின்ற பொழுது மாற்றம் நிறையவே இருக்கின்றது. இந்த தலைமுறை மாற்றத்துல குறிப்பா இப்ப புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மாணவர்களும் உங்களிடத்திலே நிறைய பயந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ் மொழி நடனம் என்று வருகின்ற பொழுது மொழி தெரியாமல் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, அதை எப்படி பாக்குறீங்க?
2: புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவர்கள் அடிப்படையாக தமிழை கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் பெற்றோர்கள். அந்த கற்றுக் கொடுத்தல் என்பதன் ஊடாக, இப்ப நாங்கள் நாட்டியத்தின் ஊடாக இருக்கின்றதை ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் அதில் இருக்கின்ற தமிழின் அழகு அதையும் சேர்த்து அவர்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லும் பொழுது அனுபவிக்கிறார்கள், அவர்களுக்குரிய விதத்தில் அதை அனுபவிக்கிறார்கள். எனவே ஒரே ஒரு விடயம் என்ன என்றால், இலங்கையில் கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் நாடுகளில் மேல் பல நாடுகளில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஆனால் என்ன நான் கவனிக்கிற விடயம் என்றால், ஒவ்வொரு மாணவரும் தனித்துவமானவர். அந்த மாணவரின் தன்மை புரிந்து எங்களது கற்பித்தல் அணுகுமுறை மாறுபட வேண்டும்.
0: நிச்சயமாக இந்த பரதநாட்டியத்தை ஒரு முழு நேர தொழிலாக சொல்வது சரியோ தெரியவில்லை, முழு நேர தொழிலாக மாற்ற நினைக்கும் இளம் கலைஞர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்?
2: இந்த நாட்டியம் என்றது ஒரு கடல் மாதிரி, மிகப்பெரிய ஆழி, எவ்வளவுதான் முத்து குளித்தாலும் ஒரு சில விடயங்கள் தான் எங்களால் பெற முடியும். எனவே இந்த நாட்டியத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி பொறாமை என்றது நிச்சயம் கிடையாது. என்றால் ஒரு மனிதனால எவ்வளவுத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவுதான், ஆனா அதை விட கலை பெரியது. இது ஒன்றுதான் நாங்கள் உணர வேண்டும், எங்களை விட நாட்டியம் மிக மிக மிக பெரியது. எனவே இதில் இருக்கின்ற ஒரு விடயங்களை துறை சார்ந்து அவர்கள் வல்லுநர்களாவது நிச்சயம் அவர்களை வாழ வைக்கும் நம்பிக்கையோடு அவர்கள் பயணிக்கலாம்.
1: மிக முக்கியமான விடயத்தை பயந்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் இப்போ பார்க்கின்ற பொழுது இந்த நீங்கள் கடந்து வந்த பாதை, அதே நேரத்தில் இப்போ ஒரு ஆசிரியராக உங்களுக்கு ஒரு வியூஸ் ஒன்றிருக்கும், இன்னும் ஒரு 10 வருடத்தில் இந்த கலை எப்படியான மாற்றங்கள் அடைய போகுது என்று பார்க்குற பொழுது நிறைய விடயங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ முன்பொரு காலம் இருந்தது ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் 3 மணித்தியாலும் 4 மணித்தியாலும் பார்த்த நிகழ்ச்சி, இப்போ ஒரு டிவி நிகழ்ச்சி எடுத்தா 2 மணித்தியாலங்கள் பார்த்து இப்போ ஒரு 30 செகண்ட் ரீல்ல வந்து இந்த உலகம் நிக்குது. எப்படியான காலப்பகுதியில் இந்த நடனமும் சரி, அப்படி இல்லாட்டி நடன நிகழ்வுகளும் சரி, குறுகிய நேரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. எப்படியான ஒரு நேரத்தில் ஒரு ஆசிரியராக எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தரமான விடயத்தை படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த நேரத்தை சுருக்குகின்ற பொழுது அந்த நடனம் என்று வருகின்ற அந்த கலை தன்னுடைய மிக முக்கியமான கட்டங்களை இழந்து விடுமா?
2: இதில் நான் என்ன பார்க்குறேன் என்றால், நாட்டியம் அல்லது கலை என்றது மாற்றம் அடையாதது. நாங்கள் அணுகிற முறையும் அதை வெளிப்படுத்துகிற முறையும் காலத்தின் தேவைக்கேற்ப மாற்றம் அடையும். ஆனால் நாட்டியம் என்ற ஒரு தன்மை இருக்குது இல்லையா, அந்த கலை என்ற தன்மை மாறாது. எனவே இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட, இப்ப A+B=K, இதுதான் அந்த பிரபஞ்சத்தோட அணுகுமுறையும் கூட. எவ்வளவுதான் நாங்கள் 30 செகண்ட் ரீல்ல ஆக்கள் இருந்தாலும் இன்னமும் அதே பாரம்பரிய மரபோடு ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. எனவே இன்னைக்குமே அது ஒரு மாற்றம் அடைந்து கொண்டு போனாலும் அழியாது. அந்த மாற்றங்களை இனி வருகின்றவர்கள் அல்லது இளங்கலைஞர்கள் எதிர்காலத்தினவர்கள் எவ்வாறான முறையில் கொண்டு சென்றால் எங்களது கலையில் இருக்கின்ற அடிப்படைத்தன்மைகளை சிதைக்காமல் செய்யலாம் என்பதற்கு குருவானவரோ ஆசிரியரோ வழிகாட்ட வேண்டும்.
1: அதே நேரத்தில் இருக்கிற மற்றொரு முக்கியமான கேள்வியா இருக்கும், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நிறைய அடுத்த தலைமுறை ஆசிரியர்களும் கூடுதலாக பயணிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது, அதே நேரத்தில் மாணவர்களும் கூடுதலாக பயணிக்கின்ற ஒரு விடயம். இப்ப ஒரு புலம்பெயர் தேசத்துல ஒரு பார்ட் டைமா நடனம் இருக்குது, அதான் சாத்தியப்படக்கூடிய மிக முக்கியமான விடயமா இருக்கும். அடுத்த தலைமுறையை பொறுத்தவரை அவர்களுக்கான ஒரு துறை சார்ந்த ஃபீல்டும் இருக்கின்றது. இப்படியான நேரத்தில் அவர்கள் எப்படி இந்த சேலஞ்சை கடந்து இந்த நாட்டியத்தோடு பயணிக்கக்கூடியதாக இருக்கும், எவ்வாறான விடயங்களை அவர்கள் செய்து கொள்வது நல்லதாக இருக்கும்?
2: நீங்கள் நாட்டியத்தை தனியாக பார்த்தா தான் உங்களுக்கு ரெண்டு துறைன்னு தோன்றும். வாழ்வே நாட்டியம் ஆயிட்டா ரெண்டு துறை என்று வாழாது இல்லையா? அப்போ எங்களோட வாழ்க்கை முறையே அந்த நாட்டியத்துக்குள்ளால. இப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றோமோ குளிக்கிறோமோ அது மாதிரி தான் எங்களோட ப்ராக்டிஸ், எங்களோட பயிற்சியும் இருக்க வேண்டும். நாட்டியத்துக்கான பயிற்சியும் அதை ஒரு வாழ்வின் ஒரு முறையாக வைத்தால் எங்களுக்கு இரண்டாக தெரியாது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூட ஏன் என்னை எடுத்துக்கொண்டாலுமே எனக்கு இரண்டு துறைகள் தான். நான் பணிபுரிந்தது ஒரு இடத்தில், நாட்டியம் இன்னொரு இடத்தில், 20 வருடங்களாக அவ்வாறு தான் பயணிக்கிறோம்.
0: இப்பொழுது நாட்டியம் என்று சொல்லும்போது பொதுவான ஒரு கருத்து, இது ஒரு பிசினஸ் மைண்டாக இருக்கின்றது கனடாவை பொறுத்தவரையில் பல இடங்களில். நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீர்கள்?
2: நிச்சயம் அவ்வாறான ஒரு சாத்தியம் இருக்காது. அப்படி இருந்தால் அவர்கள் ஒரு கலைஞர்களாக இருக்க முடியாது.
0: கலைஞர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். சரி, நிறைவாக ஈஸ்ட் FM நேயர்களுடன் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள், என்ன பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்?
2: நான் இங்க வந்தது கூட ஒரு அன்பு என்ற ஒரு அடிப்படையில் தான். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட நாங்கள் சின்ன சிறு கிளியை கேட்டோம். அதில் இருக்கின்ற அழகான வரிகள், அன்பு தருவதிலே உடனீராகும் ஒரு தெய்வம் உண்டோ, அன்பு யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் தெய்வமாக எங்கள் கண்முன் இருப்பார்கள். அன்புதான் இந்த உலகத்தின் வையத்தலைமை கொள்ள வாழ வைக்கும். எனவே ஈஸ்ட் எஃப்எம் மூலமாக ஒரு நாட்டிய கலைஞராக, ஒரு இலங்கை சேர்ந்த தமிழ் பேசும் ஒரு பெண்ணாக தெரிவிப்பதும் அது ஒன்று மட்டும்தான், அன்பினால் இவ்வுலகை ஆழ்வோம்.
3: நிச்சயமாக
1: நன்றி ஆசிரியை திரு கலாசூரி திவ்யா சுஜயன் அவர்களே. நன்றி இந்த பொழுதுல எங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். நினைக்கின்ற ஒரு குறுகிய நேரத்தில் நாங்களும் அழைத்திருந்தோம், அந்த நேரத்தில் பேசக்கூடிய விடயங்களை பயந்து கொண்டீர்கள். நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு
3: நன்றி.
2: ஈஸ்ட் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றிகளும்.
3: நன்றி.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca.
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா, ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விசேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், ஜூன் 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
11: ஈரானிலோ வெனிசுவேலாவிலோ கனேடிய தூதரகங்களை திறக்க வேண்டும் இல்லையென வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சில நாடுகளுடன் ராஜதந்திர தொடர்புகள் இல்லாதமை கனடாவுக்கு பாதகமாக உள்ளதென பிரதமர் மாக்கானி அண்மையில் கூறியிருந்தார்.
12: ஹோமோஸ் நீரினை ஊடாக பயணித்த கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் செயற்பாடு அமைதி இணக்கப்பாட்டை முட்டாள்தனமாக மீறும் வகையில் உள்ளதென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடியுள்ளார்.
11: தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக வைகோ தலைமையிலான மதிமுக அறிவித்துள்ளது. வருகின்ற தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயற்பட உள்ளதாக அது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முஸ்லீம் லீக் ஆகியன திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தன.
12: இலங்கையில் தமிழினத்தின் இருப்புக்கான அச்சுறுத்தல் நீடிப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் கூறியுள்ளார். அரசு பயங்கரவாதத்தின் பாதுகாப்புடன் பேரினவாதம் சுதந்திரமாக இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
10: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
13: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

FM 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 இப்பொழுது போர்ட்டுகல் மற்றும் கொலம்பியா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி ஹாஃப் டைம் நிறைவடைந்திருக்கின்றது. இதுவரையில் இரண்டு அணிகளும் எந்தவித கோலினையும் பெறாமல் விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் காங்கோ மற்றும் உபகசிஸ்தான் அணிகள் ஆகி மோதுகின்ற போட்டியும் நடைபெறுகின்றது. அதுவும் இப்பொழுது ஹாஃப் டைமை அடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உபகிஸ்தான் அணி ஒரு கோலினை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் நீங்களும் எங்களோடு 9 மணி வரை இணைந்திருக்க முடியும். 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கிறது. கெனடியன் மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள், அவர்களை பற்றிய விடயங்களோடு நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. வோமன்வில்லில் இருக்கும் ஓல்டி பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்துக்கு அனுபவம் உள்ள குக் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 6472676986 6472676986

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காலம் தரும் நாயகனே.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21ஆம் தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, காபரோ, 416-299-9955.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் வெங்கடப்படிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்தில் இருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332, 416-292-3220, 647-975-0524.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ East, Scarborough.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 Cash Point.
0: என்றும் இசையுடன் East FM உங்களுடன். 102.7.

FM 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் நினைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோவெட்ஸ் லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கார்ன்வால், ஒட்டாவா, லண்டன், கிருஷ்ணர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443.

0: சுதா விக்னேஸ்வரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:54 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. அது நிறைவு செய்வதற்கு முதல் வெதரை பார்த்து விடலாம். 23 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 30 உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமையை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 30 உணர இருக்கின்றோம்.
1: அதே நேரத்தில் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளும் இப்பொழுது கொலம்பியா மற்றும் போர்த்துக்கல் அணிகள் மோதுகின்ற போட்டி 62 நிமிடங்களை எட்டியிருக்கின்றது. இரண்டு அணிகளும் எந்தவித கோலினையும் பெறாமல் விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் 60 நிமிடங்களை எட்டியிருக்கின்ற காங்கோ மற்றும் உபகிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியில் உபகிஸ்தான் ஒரு கோலோடு தொடர்ச்சியாக விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளை நிறைவு பொழுதில் 10 மணியளவில் அல்ஜீரியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் ஜோர்டன் அர்ஜென்டினா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் இடம்பெற இருக்கிறது. இன்றிரவு 10
0: தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களைத் தொடர்ந்து நீங்கள் பல்கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகளலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடம் விடைபெறும் நாங்கள்
1: என்று
0: அன்புடன் உஷா மதன்.
1: நன்றி. வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உலக கிண்ண போட்டிகள் 2026 பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட் மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
5: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 தேதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
11: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
12: You're listening to East FM, 102.7 CJRK.
13: سلام، من سمانه امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: دل من، بی خود و مجنون دل من، بی خود و مجنون دل من.
1: FM 102.7 East FM.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 9058839109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply.
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours. ஃபண்டட் வித் இன் 72 hours.
5: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷூட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்
8: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
9: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபியர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamiyil Iyangum Focus Education Services ippozhu pudidaga iniyum Junior Kindergarten mudal Grade 8 variyana maanavargalukku oru maada ilavasa vaguppai valingukindrargal. June mudal August varai inda ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. 509 மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: East FM 102.7 Kittale. East FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு MHLab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: அண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
3: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301, 416-841-5301.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: Weekend Vibration. East FM 102.7. ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
1: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி

0: அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப் ரமேஷ். 4372431719
1: ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
2: கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன். 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை 32,500 Canadian dollars மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798.
3: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 Elsmere Road, Unit 6, Scarborough, 4372672394 4162899993.
4: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
1: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 6474780144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kinalites.com.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
4: 5000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year interest free மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க Markham & Steels Blue Building இல் Vijaya Jewelry.
5: 416-900-4599.
6: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடி தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மகில் டிரைவ், வெஸ்னியன் மகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487. 4163711487.
7: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விஷேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
8: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7

0: அமுதம் அமுதம்
1: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அடியேனே தானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சே.

FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: கேண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
2: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

நேரம் காலை 9:02 டொரண்டோ 20 டிகிரி செல்சியஸ் 23 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்கின்றோம். இப்பொழுதிலிருந்து 9 வரை எஸ்எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும் 24 மணித்தியாலமும் எங்களோடு இணைந்திருக்க எஃப்எம் 102.7 ஊடாகவும் ஈஸ்ட் எஃப்எம் .ca அது மட்டுமில்லாமல் எங்களுடைய செயலிகள் ஊடாகவும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இப்போது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினையும் நீங்கள் பின்தொடரலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அதே நேரம் தொடர்புகளுக்கு 4168241212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. இன்னும் ஒரு வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம் 28 23 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறப்பான சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு நாள், காலநிலையும் அதை கேட்டு மாதிரியான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளின் கூடிய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. முற்றுமுழுதான ஒரு சூரிய ஒளிக்குரிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்று மதியம் 27 ஆக இருக்கு, மாலை 22, இரவு 17 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 20 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. 5:38 இன்றைய நாளில் சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 9:03 இடம்பெற காத்திருக்கிறது. இந்த வாரமும் ஒரு சிறப்பான ஒரு காலநிலையை தருகின்ற ஒரு வாரமாக இருக்கப் போகின்றது. குறிப்பாக திங்கள் 26 டிகிரி செல்சியஸ், செவ்வாய் 32, புதன்கிழமை ஜூலை மாதம் 1 தேதி கனடா தினம்,

அன்றைய தினமும் 32 டிகிரி செல்சியஸ் அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. ஒன்பது மணி 4 நிமிடம் மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 28ஆம் தேதி எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அதே நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் இஸ்டஃபின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காலை காற்றலையில் உங்களோடு நான் என் நண்பனுடன் செல்வேந்திரன் சஞ்சீபன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

நேரம் காலை 9:10 23 டிகிரி செல்சியஸ் 26 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையை உங்கள் ஊரில் அலங்கரிக்கின்ற காலை பொழுது இது வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூரணிந்திருக்கின்றோம். நிறைய செய்திகள் புதினங்கள் உலகில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் அத்தனைவற்றோடு உங்களுக்கான பாடல்கள் ஊக்கம் தருகின்ற கூற்று அப்படி என்று சொல்லி இன்றைய நாளும் 2 மணித்தியாலம் பேசுவதற்காக தயாராக இருக்கின்றது. மதியம் 27 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. சூரிய ஒளி கூடிய ஒரு நாள் இன்றைய நாளாக இந்த வாரத்தினுடைய முக்கியமான நாளாகவும் அமைய காத்திருக்கின்றது என்றும் ஃபிவா போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. அதற்கு முன்னதாக ஜூன் 28 வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரமாக இருக்கிறது இந்த நேரம். இன்றைய நாளில் விக்டோரியா ஐக்கிய ராஜ்யத்தினுடைய அரசியாக முடிசூடி கொண்டது 1838 அப்படி என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இதே நாளில் இன்னமொரு முக்கியமான விஷயம் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன அப்படி என்று சொல்ல சொன்னால் இந்த பனாமா கால்வாய் இப்பொழுது பேசு பொருளாக மாறி பின்னர் அது மாறியிருந்த விஷயம். இந்த கொலம்பியாவிடமிருந்து பெறுவதற்கு அதிகாரங்களை அரசு தலைவர் ரசல் வீட்டுக்கு அமெரிக்க சட்டமன்றம் வழங்கிய நாளும் இந்த நாள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதே நாளில் இன்னமொரு முக்கியமான விடயம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நாளில் தான் ருமேனியாவிடமிருந்து மல்தோவாவை சோவியத் ஒன்றியம் கைப்பற்றியதாக வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அதே இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் காலை பொழுதல் தாமதமற்ற பயணங்களை தந்து கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. நள்ளிரவில் 3 சதங்கள் குறைவடைந்திருந்தன. இப்போது பொதுவாக 159.9 சதங்களுக்கு லிட்டர் 1 விற்பனையாகின்றது. ஆனால் ஜிடிஐ பெரும்பகுதி பொறுத்தவரையில் குறைந்த விலையாக நீங்கள் வுட்பிரிட்ஜில் இலக்கம் 5645 ஹைவே 7 அமைந்திருக்கின்ற ரீஃபியூல் பிளஸில் 145.9 சதங்களுக்கு லிட்டர் ஒன்றினை இன்றைய நாளில் பெற்றுக் கொள்ளலாம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. selassi.ca.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7 East FM.
8: .ca.

இங்கிலாந்து அதேபோன்று கானா மற்றும் குரேஷிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 2-1 என்று கானா வெற்றி பெற்றிருந்தது. கொலம்பியா போர்ச்சுகலுக்கு இடையிலான போட்டி நேற்றைய நாளில் வெற்றி தோல்வி என்று முடிவடைந்திருக்கிறது. போர்ச்சுகலை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டி நேற்றைய போட்டி என்று சொல்லி சொல்லலாம். காங்கோ அதேபோன்று உஸ்பெகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி 3-1 என்று முடிவடைந்திருந்தது. அல்ஜீரியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி 3-3 என்று சமநிலையில் முடிவடைந்திருந்தது. நிறைவாக நேற்று இரவு இடம்பெற்றுக் கொண்ட போட்டி அர்ஜென்டினா மற்றும் ஜோர்டான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 3-1 என்ற கோல்கள் அடிப்படையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவரையில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டிகளின் அடிப்படையில் தொடர்ந்தும் அர்ஜென்டினாவினுடைய மெஸ்ஸி 6 கோல்களை பெற்று முன்னிலையில் காணப்படுகின்றார். அதே நேரம் இன்றைய நாளிலிருந்து நாக் அவுட் ஆட்டங்கள் ஆரம்பமாகின்றன. கனடா மிக முக்கியமான ஒரு போட்டியை இன்றைய நாளில் சந்திக்கின்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் கனடா இன்று மதியம் 3 மணிக்கு களமிறங்குகின்றது, முதலாவது நாக் அவுட் ஆட்டமாக. அதே நேரம் நாளைய நாள் இரவு நெதர்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிகள் மோதுகின்ற போட்டி நாளைய நாள் இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய நாள் போட்டியை பொறுத்தவரையில் கனடாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஒரே ஒரு போட்டி தான் இன்றைய நாளுடைய போட்டியாக இருக்கும். நாளை பிரேசில் ஜப்பான் அதேபோன்று ஜெர்மனி பராகுவே மற்றும் நெதர்லாந்து மொரோக்கோ ஆகிய அணிகள் நாளைய நாளில் மோத காத்திருக்கின்றன நாக் அவுட் சுற்றுகளுக்காக. 9:25 இந்த வேளையில் சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்துகின்ற சில விஷயங்களை சொல்லிக் கொள்ளலாம். இந்த ஃபீவா ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான நிகழ்வுகளுக்கான ரோட் க்ளோஷர்ஸ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நாளில் இன்னொரு முக்கியமான விஷயமும் டொரண்டோவில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று இந்த அனுவல் பிரைட் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகிறது, பிரைட் ரைட் இடம்பெறுகின்றமை, பரேட் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலை 8 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. பேரணியாக ராஸ் வேலி ரோட்டிலிருந்து ஆரம்பமாகின்றது. இதன் காரணமாக 8 மணியிலிருந்து பேவியூ வரையிலான பகுதி, வேலி ரோட்டிலிருந்து பேவி வரையிலான பகுதி மூடப்படுகின்றது. 11 மணிக்கு சர்ச் ஸ்ட்ரீட், பார்க் ரோட், அதே போன்று காலேஜ் ஸ்ட்ரீட், யங் ஸ்ட்ரீட்டினுடைய சில பகுதிகள் மூடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மதியமும் அவ்வாறு இதற்காக மூடப்படுவதோடு 8 மணியின் பிற்பாடு இவை மீள திறக்கப்படும் என்று சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 9:26 இணைந்திருக்கின்றோம். இது காலை காற்றில் என்னுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோடு இந்த வேளையில் இன்றைய நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான இந்த ஊக்கம் தருகின்ற கூற்று காத்திருக்கின்றது. வளமையாக நாங்கள் இலக்கியங்கள், படைப்புகள், அது மட்டுமில்லாமல் தொழில் முனைவோர் இப்படி என்று சொல்லி பலருடைய கருத்துக்களிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு விடயமாக இருந்து கொள்ளும். இன்றும் அவ்வாறே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வாழ்க்கை சில வேளைகளில் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்பிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அதை கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமோ என்பது ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்கும். 2 முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையை எப்பொழுதுமே தீர்மானித்துக் கொள்ளுகின்றன. ஒன்று, தெரிவுகள். நாங்கள் செய்கின்ற அல்லது நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த சாய்ஸஸ், தெரிவுகள். அதே நேரம் இந்த தெரிவுகளுக்காக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற மாற்றங்கள், சேஞ்சஸ், இந்த 2 தான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்போதுமே நிர்ணயித்துக் கொள்ளுகின்றது. வாழ்க்கையை எடுக்கும் முடிவுகளின் தொகுப்பு அப்படி என்று சொல்வார்கள். ஒரு தொடர்ச்சியான ஒரு கோர்வையாக, ஒரு மாலை போல ஒரு கோப்பாக இது அமைந்து கொள்ளும். ஆனால் உண்மையில் வாழ்க்கை என்பது அந்தந்த முடிவுகளுக்காக நாங்கள் செய்கின்ற மாற்றங்களின் பயணம்தான் வாழ்க்கை அப்படி என்று சொல்லி சொல்லலாம். தேர்வுகளை செய்வது எளிது, ஆனால் அதற்கேற்ற வாழ்க்கையை மாறுவது என்பது கடினமாக இருக்கும். ஒரு முடிவு, ஒரு டிசிஷன் என்பது ஒரு கணத்தில் பிறக்கிற ஒரு விஷயம், ஆனால் மாற்றம் ஒரு காலத்தின் பொறுமையில் பிறக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். உதாரணமாக சில வேளைகள் நாங்கள் ஜோசிப்போம், இந்த அதிகாலையில் எழ வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் ஜிம்முக்கு போக வேண்டும், அல்லது ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், கனவுகளை அடைய வேண்டும், கோபத்தை கைவிட வேண்டும், அன்பாக பேச வேண்டும் அப்படி என்று சொல்லி நாங்கள் தீர்மானிப்போம். ஆனால் அந்த முடிவுகளுக்காக, அந்த நோக்கத்திற்காக, அந்த கோலுக்காக நாங்கள் என்ன விடயத்தை செய்கின்றோம் என்பதுதான் உண்மையான சவாலாக இருக்கின்றது. விதையை மண்ணில் விதைப்பது அல்ல சில நொடிகள் மட்டுமே, ஆனால் வேரூன்றி புயர்களை தாண்டி அது ஒரு மரமாக வளருகின்ற பொழுது அந்த மரம் தருகின்ற பொறுமை, அந்த தொடர்ச்சியான பராமரிப்பு தேவை. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் மட்டும் அதை உருவாக்குவதில்லை, அந்தந்த முடிவுகளை தினமும் வாழ்ந்த விதம், ஒவ்வொரு நாளும் அதுக்காக நாங்கள் செய்கின்ற விஷயங்கள் தான் எங்களுடைய மாற்றத்தை அது கொண்டு வருகின்றது. சூரியன் சில வேளையில் ஒரே நாளில் வானின் உச்சி அடைவதில்லை, மெல்ல மெல்ல காலையிலிருந்து ஆரம்பிச்சு தான் அந்த நடுவானனுடைய உச்சிக்கு வரும். அதே போலதான் வளர்ச்சியும் ஒரு நாளில் நிகழ வேண்டியதில்லை, எடுக்கின்ற சிறிய முயற்சி நாளைய உங்கள் வெற்றியினுடைய விதையாக இருக்கும். எனவே
தேர்வுகளை மட்டும் செய்யாதீர்கள், அந்த தேர்வுகளை கேட்டு மனிதராக வாழ பழகிக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை நம்பிக்கையோடு ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய முடிவுகளை செயலாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் செயல்களை பழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பழக்கங்களை விதியாக, இதான் அந்த உடைக்க முடியாத ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி, அதை நீங்கள் விதியாக மாற்றுகின்ற பொழுது வாழ்க்கை உங்களுக்கு இனிமையை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்துக் கொள்ளும். அதான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற முக்கியமான விஷயம். காலை நேரம் 9:28.

0: தாடு.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமட் தம்சீன், 437-860-7002.
5: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் Slowest $49 mudal, free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: குறைவான நேரத்தில் நிதித் தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
8: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6475748 6473025748. Camsonics.com.
9: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
10: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9:44 காலை காற்றலை வீக்கெண்ட் முடிஞ்சா சுருணிந்திருக்கின்றோம். இந்தியா பக்கம் சில இருக்கின்றோம். சில முக்கியமான செய்திகளை இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ளலாம். இந்தியாவினுடைய தமிழக காங்கிரஸ் தலைவராக மாணிக்கம் தாகூர் பொறுப்பேற்றிருக்கின்றார். அதிகாரத்தில் பங்கு என்பதை காங்கிரஸ் கட்சி அடைவிட்டதாக கூறியுள்ளதுடன் அடுத்த இலக்கு என்ன என்பது குறித்தும் அவர் இப்பொழுது இந்த பதவியேற்பின் பிற்பாடு குறிப்பிட்டிருக்கின்றார். திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்த நிலையில் அவருடன் திமுகவினரும் கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்னொரு புறத்தில் திமுக ஆட்சியில் இருந்த இந்த ஊழல் குறித்து முதல்வர் விரைவில் முடிவெடுப்பார் அப்படி என்று சொல்லி மரிய வில்சன் குறிப்பிட்டிருக்கின்றார். நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய அறிக்கை இவ்வாறு வெளியாகியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் மரிய வில்சன் கலந்து கொண்ட பொழுது அளித்த பேட்டியின் போதே இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் பதவி நீக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். இந்த சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக பொறுப்பில் இருந்து அதே நேரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கும் கே பி சதீஷ்குமார் ஆகியோர் அவரவர் வைத்து வருகின்ற பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள் அப்படி என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். 23 டிகிரி செல்சியஸ் 26 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போவன்வில்லில் இருக்கின்ற ஆல் தி பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்துக்கு அனுபவம் உள்ள குக் தேவைப்படும். தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 6472676986 7 2 6 7 6 9 8 6

9:48 23 டிகிரி செல்சியஸ் காலைக்காற்றலையினுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. உடனே கட்டைகள் இலங்கை தொடர்பான செய்திகளுக்குள் செல்ல இருக்கின்றோம். இந்த சிஎம்சி முறைகேடுகளை ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் இப்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டு ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு ஜனாதிபதியினால் வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய ரூபாயினுடைய பெறுமதி 8% வீழ்ச்சியடைந்திருக்கிறது. 2006 அப்படி என்று சொல்லி இலங்கை மத்திய வங்கி உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த மத்திய வங்கியினுடைய தரவுகளின்படி 26 வெள்ளிக்கிழமை முடிவில் அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை 332.2 ரூபாயாகவும் விற்பனை விலை 341.87 ரூபாயாகவும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2022 மார்ச் மாத காலப்பகுதியில் 370 இது வீழ்ச்சியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இது இந்த ஆண்டை பொறுத்தவரையில் 8% அது வீழ்ச்சியடைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி மத்திய வங்கி இப்போது குறிப்பிட்டிருக்கின்றது. தெல்லிப்பளை வைத்தியசாலையை மையமாக கொண்டு அரசியல் லாபம் தேடுகின்றார்கள் அப்படி என்று சொல்லி கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் சுகாதார அமைச்சர் தலைமையில் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் ஏனைய சுகாதார பணியாளர்கள் பல்வேறு வளக்குறைபாடுகள் மத்தியில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகின்றார்கள் என்று சொல்லியும், ஆனால் இந்த அரசியல் வேறுபாடுகளை விடுத்து தெல்லிப்பளை வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கும் மக்களின் நலனுக்கும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கின்றார்.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
3: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh 437-243-1719 437-243-1719
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144
6: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படியல் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 416-292-3220 647-975-0524
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க தொடர்புகளுக்கு 416-321-6104
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
7: MJS Gold House
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

10:04:23°C 26° ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றில் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். காலை பொழுதில் வீக்கெண்ட் விடுஞ்சாய் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 28ஆம் தேதியின் காலை பொழுது இது இன்னும் ஒரு புதிய மனத்தியாளத்துக்குள் வந்திருக்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் தொடர்ந்து பின்பற்றலாம். அது மட்டுமல்லாமல் யூடியூபில் இப்போது காணொலிகளோடு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 416-8-2-4-1-2-1-2 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com காத்திருக்கின்றது. நள்ளிரவில் வாகன எரிபொருள் விலையில் 3% குறைவடைந்திருந்தன. அதே நேரம் ஜிடி பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் தாம்

மற்ற பயணங்களை இந்த காலை பொழுது உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் பிரைட் பரேட் இடம் வருகின்றது. டவுன் டவுனினுடைய சில வீதிகள் மூடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவினுடைய கால்பந்தாட்ட அணி தென்னாப்பிரிக்காவை இன்றைய நாளில் சந்தித்துக் கொள்ளுகின்றது. நாக் அவுட் ஆட்டத்தினுடைய முதலாவது ஆட்டம் இன்றைய நாளில் இடம்பெறுகின்றது. 3 மணிக்கு இந்த போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. ரிவலை டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான ஃபிவாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றும் உங்களோடு ஒரு நம்பிக்கைக்குரிய விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்ன அந்த விடயம் அப்படி என்று சொல்ல சொன்னால், இந்த சாய்ஸஸ் அண்ட் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களாக இருக்கிறது. ஒன்று நாங்கள் எடுக்கின்ற முடிவு, இன்னொன்று அந்த முடிவுக்காக நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் அல்லது மாற்றங்கள் என்று சொல்லி சொல்லலாம். இந்த தேர்வுகள் செய்வது என்பது வாழ்க்கையில் எளிது, ஆனால் அந்த தேர்வுகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை மாறுவது என்பது கடினமாக இருக்கும். ஒரு முடிவு என்பது ஒரு கணத்தில் பிறக்கும், ஒரு மாற்றம் ஒரு காலத்தின் பொறுமையில் பிறக்கின்ற விடயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு முடிவுக்காக எழுந்து நிற்பதுதான் உண்மையான சவாலாக இருக்கும். இப்ப சூரியனை பொறுத்தவரையில் ஒரே நாளில் வானனுடைய உச்சி அடைவதில்லை, மெல்ல மெல்ல உயர்ந்துதான் அந்த ஒளியை தருகின்றான். வாழுகின்ற வாழ்க்கையை விரும்புகின்ற பொழுது அந்த வெறுமனவே தேர்வு செய்து வைத்திருக்கின்ற வாழ்க்கையாக இருக்காமல் அந்த வாழ்க்கையை மாற ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுகின்றீர்கள் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். வெற்றியை ஒரு மனிதன் எடுத்த முடிவுகள் மட்டும் உருவாக்குவதில்லை, அந்த மனிதன் எடுத்திருக்கின்ற முடிவுகளை தாண்டி அந்த முடிவுகளுக்காக அந்த மனிதன் தினமும் வாழுகின்ற விதம் தான் அந்த வெற்றியை அவனுக்காக உருவாக்குகின்றது. எனவே உங்கள் வளர்ச்சியும் ஒரே நாளில் நிகழ வேண்டியதில்லை. நீங்கள் எடுக்கின்ற ஒரு சிறிய முயற்சி நாளைய உங்கள் வெற்றியின் விதையாக இருக்கட்டும். தெரிவுகளோடு மட்டும் இருந்து விடாமல் அந்த தெரிவுகளை கேட்ட மனிதராக உங்களை தினமும் மாற்றி பழகிக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி இன்றைய நாளில் உங்களுக்கு நாங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றோம்.

10:09:23 ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலகில் இடம்பெறுகின்ற சில முக்கியமான விஷயங்களை பேச இருக்கின்றோம். இதில் ஈரான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது. இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்போது இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் இருந்த விமானங்கள் மூலம் அதுக்கு அருகில் அமெரிக்கா அண்மையில் அங்கிருந்த கப்பல் மீது ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைதி ஒப்பந்தத்தை மீறியதாக ஈரானை 2வது நாளாக அமெரிக்கா தாக்கியதால் இந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கின்ற ரீதியில் இப்போது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற அப்பாஸ் அராக்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துமீறிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் அமைதி பேச்சு முற்றுமுழுதாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஐரோப்பா முழுவதும் அதிகமான ஒரு ஹீட்வேவ் வெப்ப அலையின் காரணமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் இதுவரை இல்லாத ஒரு வெப்பம் தாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள், June 20 ஆரம்பித்த இந்த வெப்ப அலை வந்து ஐரோப்பா வரலாற்றில் மிக மோசமான ஒரு வெப்ப அலையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கொளுத்தும் வெயில் காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சுகாதார கட்டமைப்புகள் சீர்குலைந்திருக்கின்றன, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பருவநிலை மாற்றம் இந்த வெப்ப அலைக்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இரவு நேர வெப்ப அலையை விட இப்போது 100 மடங்கு அதிகமாக இது பதிவாகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெர்மனி, போலாந்து, அதே போன்று இத்தாலி, பிரான்சின் பல பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை இப்பொழுது பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியின் பல இடங்களில் வந்து ரயில் சேவைகள், டிராம் சேவைகள் செயல்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் மறையும் வரை மக்களுடைய நடமாட்டம் குறைவாகவே இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். வெப்பத்தின் காரணமாக அங்கு இருக்கின்ற ஆறுகள் நீர்நிலைகளும் வந்து குறைந்து வருவதாகவும், இதனால் நீர்மின் உற்பத்தி இப்போது முடக்கப்பட்டு வருவதாக, விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 10:11 நிமிடம்

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

10:25 வெனிசுலாவில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த தொடர்ச்சியான பூமி அதிர்வு பூகம்பம் காரணமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. 1430 பேர் இதுவரை இறந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் இப்போது இருக்கின்ற இடைக்கால அதிபராக இருக்கின்ற டெல்சி ராட்ரிகோஸ் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தார். இந்த காணொலியில் 11 வயது 2 குழந்தைகள் கிட்டத்தட்ட 85 மணித்தியாலங்களின் பின்னர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் உயிரோடு இருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வந்து தொடர்ச்சியாக 2 தடவைகள் அடுத்தடுத்து 2 தடவைகள் இந்த பூமி அதிர்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 7.2, 7.5 ரெக்டர் அளவுகோலில் இவை பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 39 செகண்ட்களுக்குள்ள அடுத்தடுத்து இடம்பெற்றதன் காரணமாகத்தான் இந்த அளவு ஒரு பாரிய இழப்பு இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாளாந்தும் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கின்றவர்களுடைய தொகை அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் ஒரு அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் கொலம்பியாவினுடைய நேஷனல் யூனிட் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய UNGRD இது குறித்து சொல்லி வருகின்றமை, அதாவது இன்னமும் உயிரோடு கூட சில பேர் இருக்கலாம் என்றால் இன்றைய நாளில் இந்த 11 வயது குழந்தைகள் இருவர் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 85 மணித்தியாலங்கள் கழித்தவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள், மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேபோன்று இன்னமும் இடிபாடுகளுக்குள் பலர் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஆரம்பத்தில் சொன்னது போன்றுதான், அமெரிக்காவினுடைய ஈரானுக்கு இடையிலான சீஸ் ஃபயர் குறித்து இப்பொழுது குவைட், பஹ்ரைன் ஆகிய இடங்கள் அமெரிக்காவின் இருக்கின்ற அங்கிருக்கின்ற இன்ஃப்ராக்சர்ஸ் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அமெரிக்கா இப்போது குறிப்பிட்டிருக்கின்றது. 10:27 இது காலை பொழுதினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சா சுழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட், எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
2: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90 8-5656-416-908-5656.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
8: அப்படின்னா கேளுங்க.

10 மணி 41 நிமிடம் 24 டிகிரி செல்சியஸ் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் நிறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ட்ரம்பினுடைய அமெரிக்காவுக்கான தூதுவராக இருக்கின்றவர் யுஎஸ் அம்பாசடர் கனடாவுக்கான பீட்டர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த தொடர்ச்சியாக அண்மை காலமாக கனடா விற்பனை அல்லது கனடா சார்ந்த இந்த டரிப் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து வந்த கருத்துக்கள் என்பது உண்மையில் வந்து இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியும், டரிப் என்பது எல்லா நாடுகளுக்கும் போடுகின்ற ஒரு விஷயமே தவிர கனடாவை வந்து தாக்குவதற்காக அல்லது கனடாவை வந்து கனடா மீது இது கவனம் செலுத்துகின்ற ஒரு விடயம் அல்ல அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்போது கிட்டத்தட்ட 10% என்பது உலகளாவிய ரீதியில் பல நாடுகளிடம் அமெரிக்கா பெற்று வருகின்ற ஒரு வரி அப்படி என்பது சொல்லியும் அவர் இது குறித்து குறிப்பிட்டிருக்கின்றார்.

10:45 ஃபீபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்களை ஸ்டெஃபம் 102.7 நாக் அவுட் அல்லது எலிமினேஷன் ஆட்டம் இன்றைய நாளில் ஆரம்பமாகின்றது. கனடா தொடர்ந்து முன்னிலையில் செல்லப்போகின்றதா அல்லது இன்றைய போட்டியோடு வெளியேறப்போகின்றதா என்பதற்கான பதில் இன்றைய நாளில் மதியம் 3 மணிக்கு ஆரம்பமாகும் போட்டியிலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளப் போகின்றீர்கள். தென்னாப்பிரிக்க அணியை கனேடிய அணி சந்திக்கின்ற ஒரு போட்டியாக இருக்கின்றது. கோலாகலமாக ஆரம்பமாகியிருந்த இந்த ஃபீபா உலக கிண்ண போட்டிகளினுடைய நாக் அவுட் ஆட்டங்கள் இன்றைய நாளிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாக் அவுட் ஆட்டங்களுக்காக தெரிவாகியிருக்கின்ற அணிகளை பொறுத்தவரையில் மிக பிரதானமான அணிகளாக இருக்கின்றன. தென்னாப்பிரிக்கா, கனடா, நெதர்லாந்து, மொரோக்கோ, ஜெர்மனி, பராகுவே, பிரான்ஸ், ஸ்வீடன், பெல்ஜியம், செனகல், யுஎஸ்ஏ, அதேபோன்று பாஸ்னியா, ஸ்பெயின், ஆஸ்திரியா, போர்ச்சுகல், குரேஷியா, பிரேசில், ஜப்பான், அதேபோன்று கோட்டி மற்றும் நோர்வே, மெக்சிகோ, எக்வடர், இங்கிலாந்து, கொங்கோ, சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, கொலம்பியா, கானா, ஆஸ்திரேலியா, ஈஜிப்த், அர்ஜென்டினா மற்றும் கேபோ அணிகள் இந்த முறை தெரிவாகி இருக்கின்ற இந்த 16 அணிகளாக 32 அணிகளாக இருக்கின்றன. இந்த அணிகளில் இருந்து இந்த ரவுண்ட் ஆஃப் 32 பிற்பாடு ரவுண்ட் ஆஃப் 16 இடம்பெற போன்று அதிலிருந்து காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. அந்த விடயத்தோடு நானும் இன்றைய காலை பொழுதின் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கோகுலன் மற்றும் சஹானா காலை பொழுதில் விடைபெற்றுச் செல்லும் நான் அருண் செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: என்ன யோசினே?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
13: 416-994-3861. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடும்.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
6: மனுத்தியாள கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: பாட்டு
8: காமெடி கண்டென்ட் எல்லாமே இருக்கு. டயர்டே இல்லாத ஃபுல் என்டர்டெயின்மென்ட்
0: தான்.
9: நன்றி சஞ்சீவ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். வணக்கம் சஹனா.
10: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நானும் நலமா இருக்கிறேன்.
9: அதே நலம் அதே உற்சாகத்தோடு நீங்களும் இரண்டு மனுத்தியாலம் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இன்றைய நாளும் கூட என்ன விஷயத்தோடு உங்களோட ரெண்டு மனுத்தியாலம் இணைந்திருக்க போறோம் என்று பாத்தீங்கன்னா, அதே ரெட் காப்பெட் நிகழ்ச்சியோடு நாங்களும் உங்களை சந்திக்கின்றோம். 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, 27 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையும் 27 டிகிரி செல்சியஸாக காணப்படும். இன்றைய நாளின் மாலை பொழுது 24 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுது 17 டிகிரி செல்சியஸாக காணப்படும். நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக காணப்பட இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது.
10: தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்டெஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். ஈஸ்டெஃப்எம் வழியாக அதே வழியில் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எந்த நேரமும் எங்கிருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்டெஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
9: தொடர்ச்சியாக ஒரு மணி வரை நீங்கள் ரெட் காப்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். திரை பிரபலங்களை கொண்டாடுகின்ற, அவர்களை பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக உங்களோடு இரண்டு மணித்தியாலம் எப்பொழுதுமே ரெட் காப்பெட் நிகழ்ச்சி இணைந்து கொள்ளும். இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒருவரைத்தான் அழைத்து வந்திருக்கின்றோம். தமிழ் சினிமாவினுடைய இசையமைப்பாளர், நடிகர் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற ஒரு மிக முக்கியமான இசையமைப்பாளரைத்தான் கொண்டு வந்திருக்கின்றோம்னு சொல்லலாம். அவர் யார் என்றதை வலிமை போன்று நாங்களும் கேட்டு பார்க்கலாம். இவர் தான் நாங்கள் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கின்ற அந்த பிரபலம்.
11: ஜீவி பிரகாஷ்
12: எல்லா மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு ஹைப் ஏத்தி நம்ம சொல்லுவோம். அந்த வரிசையில நமக்கு ஜீவி வந்து
13: 1100 கிங்கோட அரைவல்ஸ்
14: சேலக்கின் ஹாலிவுட் லெவல்
15: ஒன் ஆஃப் தி மாஸ்டரோ.
13: இந்த மியூசிக் வந்து ரொம்பவே ஒரு இம்பாக்டா இருக்கும்.
14: ஃபெனோமினல் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலி.
16: When I first watched the movie,
17: தொடர்ந்து ஆடுகுளம்,
18: மத்ராசப்பட்டினம்,
19: அசுரன்ல பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கும்.
3: ஆடுகளத்துல இருந்து நான் அவரோட ரொம்ப பெரிய ஃபேன்.
0: மெயின் வந்து பொல்லாதவன் தான் ப்ரோ, பொல்லாதவன் பல்சர் பிஜிஎம்.
3: அந்த ஒரு இளமையான ஒரு இதுல
16: அவரோட மியூசிக்காக மட்டுமே அந்த பாட்டு இல்லைன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் திரும்ப

0: திரும்ப நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம்.
1: பட் அந்த மியூசிக்ஸ் எல்லாமே அவரோட பழைய ரேஞ்ச்.
2: ஜி பிரகாஷ் அர்ச்சிக்க இனி ஒருத்தர் வரணும், அந்த அளவுக்கு தரமான ஒரு மியூசிக் டேர்னா ஜி பிரகாஷ் தான்.
0: லாஸ்ட் இயரும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம இந்த தங்கலானும் சரி
3: ட்ரெண்டிங்ல வருது, மேனா மினிக்கு
4: திருப்பி திருப்பி கேட்டுட்டு என்னோட தங்கச்சியோட குவாலிட்டியும் அதுதான் வச்சிருக்கா. அமரன் மூவி பார்த்தப்போ மின்னலே மேலே சாங் வந்து ரொம்ப பிடிக்கும், மனசெல்லாம் மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும்.
3: எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் சொல்லலாம்,
5: நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அது வந்து அவரோட மியூசிக்ல வந்து நிறையவே ஃபீல் பண்ணிருக்கேன்.
0: மூவி ஃபெயிலியரா இருந்தாலும் அவரோட மியூசிக் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியரே ஆகாது.
6: எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்களும் இந்த ஜி வி பிரகாஷ் குமாரை தான் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கின்றோம். தமிழ் திரையுலகின் தனக்கான தனித்துவமான முத்திரையை பதித்துக் கொண்டவர், இசையமைப்பாளர், அதே நேரத்தில் கதாநாயகனாக தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை செய்து வருகின்றவர், ஒரு குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இன்று பலரும் ரசிக்கின்ற பலரும் கொண்டாடுகின்ற ஒரு கதாநாயகன், அதே நேரத்தில் இசையமைப்பாளராகவும் பயணித்து வருகின்ற ஜி வி பிரகாஷ் குமாரோடு தான் நாங்களும் ஒரு மணி வரை இணைந்திருக்க போகின்றோம்.
7: ஆமாம், அவர் வந்து சிறு வயதிலிருந்தே பாட ஆரம்பித்தவர் என்று கூட கூறிக்கலாம். பிரபல பாடகர் ஏ ஆர் ரஹேனாவின் மகனும் இசைப்புல் ஏ ஆர் ரஹ்மானின் மருமகனுமான ஜி வி பிரகாஷ் சிறு வயதிலிருந்தே இசைத்துறைக்குள் நுழைந்திருக்கின்றார். குழந்தை பாடகராக ஏ ஆர் ரஹ்மானின் இசையிலும் கூட எக்கச்சக்க பாடல்கள் பாடியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த திருடா திருடா திரைப்படத்தில் வந்து இந்த திருடா திருடா என்ற பாடலாக இருக்கட்டும், மே மாதம் திரைப்படத்தில் வெளிவந்திருந்த மெட்ராஸை சுத்தி பார்க்க போற அந்த பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடலுமே வந்து அவருடைய குரலை வந்து பதிவு செய்திருப்பார். அந்த அவருடைய அந்த பயணம் என்பது வந்து அப்பொழுதுதான் ஆரம்பித்ததான்.
6: எப்படி குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்து பின்னர் பாடுகிறது நேரத்தில் இசையமைப்பாளர் கதாநாயகன் என்று சொல்லி இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஜி வி பிரகாஷ் பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களோடு அவருடைய இனிமையான பாடல்கள் பிளேலிஸ்டும் உங்களுக்காக இன்றைய நாளிலும் காத்திருக்கின்றது. தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்கள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: பராசக்தி திரைப்பட பாடலோடு இந்த மனத்தியாலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய மிக முக்கியமான ஆல்பத்தில் இந்த பாடலும் இந்த திரைப்பட பாடல்களும் கூடுதலாக இடம் பிடித்திருக்கும். ஒவ்வொரு பாடலும் தனித்துவமான பல்வேறு விடயங்களை பேசுகின்ற பொழுது அதற்கேற்ற வகையில் தன்னுடைய 100வது திரைப்படத்தில் இசை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆல்பமாக இந்த பாடல் தொடர்ச்சியாக பேசப்பட்டிருந்தன. அந்த பாடலோடு இந்த மனத்தியாலத்தையும் நிகழ்ச்சியினையும் ஆரம்பித்திருக்கின்றோம்.
1: ஆமாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு வயதுல இருந்தே பாட ஆரம்பித்தவர் தான் ஜி வி பிரகாஷ். அதுவும் திரைப்படங்களில் குறிப்பாக, அதுக்கு பிறகு பல திரைப்படங்களில் ஹரிஷ் ஜெயராஜ் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்களிடம் கீபோர்ட் பிளேயராகவும் மியூசிக் புரோகிராமராகவும் பணியாற்றி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு பார்த்தோம்னா 2006 தான் அவருக்கு வந்து ஒரு திரைப்படத்தில் தனித்து ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தனது 19வது வயதில் வசந்தபாலன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான வெயில் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாக இருந்தார். முதல் படத்திலேயே உருகுதே மருகுதே போன்ற எவர்கிரீன் பாடல்களை கொடுத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். அந்த படத்தில் வந்து வந்த மற்ற பாடல்களுமே கூட நல்ல ஒரு ஆல்பம் ஹிட்னு சொல்ற அளவுக்கு பாடல்கள் தான். முக்கியமாக அந்த வெயிலோடு விளையாடி பாடல்கள் கூட இன்று வரையும் நிறைய பேர் அந்த
0: விரும்பி கேட்கின்ற பாடலாகவும் பல நிகழ்ச்சிகளில் கூடுதலாக பாடப்படுகின்ற பாடலில் கூடுதலாக இடம் பிடிக்கின்ற பாடலாகவும் இருந்திருக்கிறது. அதே மாதிரி மதராசப்பட்டினம் திரைப்படம் கூட திரைப்படம் கொண்டாடுகின்ற அதே அளவு பாடல்களும் ரசிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜி வி பிரகாஷை பற்றி பார்க்கின்ற பொழுது பராசக்தியாக இருக்கட்டும், அதுக்கு முதல்ல வந்த 1000 ஒருவனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மதராசப்பட்டினமாக இருக்கட்டும், இப்படி வரலாற்றோடு தொடர்புபட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தொடர்ச்சியாக இசையமைத்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதராசப்பட்டினம் சுதந்திரத்துக்கு முன்பிருந்த சென்னை என்று பார்க்கின்ற பொழுது அதை கதைக்களமாக கொண்டு உருவான ஒரு திரைப்படம். அதிலேயும் கூட நிறைய பாடல்கள் தொடர்ச்சியா மக்கள் மனதில் இடம் பிடித்து கொண்ட பாடல்களாக இருக்கின்றது. அப்படியான பாடல் தான் இந்த பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடலும். கூடுதலாக காலை பொழுதில் பலரும் கேட்கின்ற பாடலாக இருக்கும் இந்த பாடலும் ஜி வி பிரகாஷ்குமார் என்று பேசுகின்ற பொழுது முக்கியமான இடத்தினை பிடித்துக் கொண்ட பாடலும் கூட.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்.
10: என்னது,
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
11: 416-900-4599.
12: Weekend Wonder, Weekend East FM. Where are
13: you? Weekend East FM
12: 102.7. Weekend East FM.
14: Nyabagam varude, nyabagam varude.
15: Thirai natchathrangal tham karai kanda kadai sollum, solla marandha kadai. Solla marandha kadai.
16: Nyabagam varude. Ana urugudey marugudey panna po unga vayasu enna jeevi?
17: Av 17.
16: எல்லாமே இருக்கும். காதல் இருக்கும், சின்ன தாபம் இருக்கும், ஏக்கம், இயலாமை, நீங்கள் நல்ல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஹவ் யூ கம்யூனிகேட் த்ரூ மியூசிக். அந்த ஏஜில் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு? அஃப்கோர்ஸ் 14 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சின்ன வயசுலேருந்து மியூசிஷியன் தான், கிளாசிக்கல் படிச்சிருங்க, இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் கேட்குறேன்னா ரொம்ப நுட்பமானது, அது ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஆர் யூ வாக்?
17: இட் ஜஸ்ட் ஹேப்பன், இட் ஜஸ்ட் ஹேப்பன், இட்ஸ் ஜஸ்ட் மை டேஸ்ட், அவ்வளோதான். மை டேஸ்ட் ஆர் ஹவு ஐ வுட் லைக் டு எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க் ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ சங்கர் மாதேவன், ஸ்ரேயா கோஷல் நம்ம கிடச்சிட்டாங்க, நம்ம என்ன அதுலேருந்து வாங்க முடியும், அவங்க ஒர்க் பண்ணாததை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு தேடலில் கிடச்சது தான். மற்றபடி மியூசிக் வந்து லைக் இப்போ நான் இப்போ நான் இஃப் ஐ இட்ஸ் லைக் மெடிடேஷன், நான் கண்ண முடிட்டு இஃப் ஐ யோ நான் யோசிச்சேன்னா எனக்கு வந்து ஐ வில் பி ஏபிள் டு கெட் இட் யூ.
16: வெயில் வந்தப்போ இவர் 17 17 வயசு ஆரம்பிச்ச காலகட்டம் நினைக்கிறேன். அந்த படம் வந்து பயங்கரமா பேசப்படுது, குறிப்பா வெயிலோடு விளையாடியெல்லாம் வந்து அந்த ஓட்டம் மியூசிக்ல இருக்கும், அந்த ஓடிட்டே இருப்பானுங்க. சரி, வசந்த பாலன் அதை கன்சீவ் பண்றதுங்கிறது வந்து ஒரு டைரக்டரா அது சூப்பரா பண்ணிருப்பாரு. வெயிலோடு விளையாடு மூணு உட்காரம், ஒன்னு காட்சி அமைப்பு, இசை, அப்புறம் அந்த பாடலின் வரிகள், மூணு. வெயிலோடு விளையாடுனா அவங்க ஓட்டே இருப்பானுங்க, அந்த வெப்பம் தியேட்டர்ல வரும். அதை எப்படி பண்ணீங்க, அப்படி ஒரு பாட்டை அந்த வயசில் எப்படி பண்ணீங்க?
17: அது உண்மையாகவே அது ஒரு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஏன்னா அது வந்து கிட்ஸை வச்சு ஒரு சாங் ஹிட்டு கொடுக்கறது கஷ்டம், அதுவும் என் ஃபர்ஸ்ட் பாட்டு அது. அப்புறம் அந்த
16: ஓட்டிலே கிட்டு தான்
17: இப்போ அப்போ அந்த ஓட்டத்தை வந்து கொடுக்கணுன்றதுனால அந்த ஆரம்பமே அப்படி கொடுத்தாங்க. ஸோ ஓடுறாங்க தியேட்டர்லேருந்து, ரெண்டு பசங்க ஓடி வரானுங்க, அங்கேருந்து வெடிச்சு ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் என் மனசில். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற ஒரு புது கம்போசர் ஃபர்ஸ்ட் டைம் வெடிச்சிட்டு வெளில வராங்க அப்படின்ற ஒரு ஐடியா. இது ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி அதில் அப்படின்னு ஒரு ரிதமோட
16: அந்த ஸ்பீடு கூடல. அது இப்படி சொல்லுது நல்லா இருந்துச்சு ஜிவி, கேன்யூ அது ஒரு தடவை சொல்ல முடியுமா? அதில் ரெண்டு பார்க்குற, அதாவது ஜிவி பிரகாஷும் வெளியில் ஓடி வரார், அவர் உலகத்தில் எனக்கு
17: மைண்டில் அப்படி இருந்துச்சு.
16: ஓகே.
17: ஸோ அவங்க அவங்க அவங்க டைரக்டர் சொன்னாங்க, ரெண்டு பேர் ஓடுறாங்க, ஓடி அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது, அந்த டேக் ஆஃப் வேணும் அப்படி சொன்னாங்க. அதனால அந்த
16: பார்க்கிறப்போ நீங்க எல்லாருக்கும் மியூசிக் பண்ணிருக்கீங்க. அதாவது இப்போ நீங்க சில படங்கள் பண்றீங்க, ஒரு அறிமுக இயக்குனரா இருந்தாலும் அவருக்கும் பண்றீங்க. அதுல வந்து நான் இவங்களுக்கு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற
17: கணக்கெல்லாம் இல்லை. அதாவது நான் காக்கா முட்டை மாதிரியும் படம் பண்ணுவேன், சைவம் மாதிரியும் படம் பண்ணுவேன், பெரிய ஸ்டார்ஸ்க்கும் படம் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு என்னன்னா கம்போசர்ஸ் வந்து அதனால் ராஜா சார் கிட்ட வந்து ஃபாலோ பண்றதா. ராஜா சார் வந்து யாருக்கு வேணா படம் பண்ணுவார், எல்லாருக்குமே ஒரே கோடு தான் அவரை பொறுத்த வரைக்கும். எல்லாருக்குமே நான் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறார்ல. ஸோ அது வந்து எனக்கு இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு.
16: ஓகே, என்னோட கான்ட்ரிபியூஷன் அதுல என்ன?
17: ஆமா, ஸோ வை கான்ட் ஐ டூ அ காக்கா முட்டை? ஐ வில் டூ. அதனால எனக்கு ஆடியோ மார்க்கெட் கம்மியாகவும் இல்லை, அந்த படத்துக்கு வந்து எனக்கு கம்மியான சம்பளம் கிடைக்குன்னா பரவாயில்ல, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். சில படங்கள் நம்ம அப்படி பண்ணுவோம், எல்லா படமும் பண்ண மாட்டோம், பட் சம்டைம்ஸ்.
16: ஆனா இதுல என்னன்னா ஒரு சின்ன வருத்தம் நிறைய பேருக்கு உண்டு. பேசிக்கலி இப்போ ஒரு வெயில் மாதிரி ஒரு படத்துல எடுத்த உடனே வெயிலோடு விளையாடின்னு ஒரு பாட்டு போட்ட ஒரு ஆளு, பெஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா கூடலாம் உட்காந்து பெஸ்ட் ஆல்பம்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ சாங்ஸ், ஆல்பம்ஸாக கொடுத்த வேண்டியவர் தொட வேண்டிய உயரத்தை இசையில் இன்னும் தொடலை அப்படிங்கிறது உங்கள் மேலே அக்கறையில் ஆசையிலையும் இருக்கலாம். பட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்?
17: உயரம்ன்றது என்ன சார்? உயரம்ன்றது வந்து அது எப்படின்னு தெரில. இப்போ ஒருத்தருடைய பிளேலிஸ்ட்டில் என்னோடய பாட்டு இருக்குது, 18 வருஷம் கழித்து என்னோடய சாங் ப்ளே ஆகுது அப்படின்னா அதுவே எனக்கு உயரமாக தான் நான் பார்க்குறேன். இப்போது இதுக்கு மேலே நீ என்ன இது எதுக்கு மேலேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ மை ஒர்க், ஐ கெட் ஒர்க். ஐ வாண்ட் டு டூ குட் ஃபிலிம்ஸ், ஐ கெட் குட் ஃபிலிம்ஸ். ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஸ்டார்ஸ்னாலும் ஐ கெட் ஸ்டார்ஸ். ஸோ அதுதான் எனக்கு நான் நினைக்கக்கூடிய சாங்கை இல்லை நான் நினைக்கக்கூடிய ஒர்க்கை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து வந்துட்டே இருக்குது. எனக்கு அதுதான் நான் வந்து என்னுடைய நிறைவாக நான் பார்க்குறேன்.
16: இல்லை, வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இந்த கேள்வி வந்து ஒரு அடுத்த கேள்விக்கான முன்னோட்ட கேள்வின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஏன்னா நேரம் அந்த கேள்விக்கு நான் போக விரும்பாதனால.
17: ஓகே,
16: இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த ஆக்டிங்லாம் போயிடாமல் இதில் இருந்திருந்தா இன்னும் நிறைய ஆல்பம் அவர்கிட்டருந்து வந்திருக்குமோ அப்படிங்கிறதுல முன்னோட்ட கேள்வி.
17: ஆல்ரெடி 100 ஆல்பம் பண்ணிட்டேன் சார். 17 இயர்ஸில் 100 ஆல்பம்ஸ் யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் அஃப்கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஒரு பெரிய கவுண்டாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே பண்ணி போனால் நான் சேச்சுரேட் தான் ஆவேன். நான் எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு 10 நாளைக்கு நான் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண முடியுமா?
16: இதுவே நிறைய தான் இல்லை. ஆமாம், 17 வருஷம்.
17: ஓகே, 2024 எடுத்துப்போம். அமரன், லக்கி பாஸ்கர், தங்கலான், கேப்டன் மில்லர், 4 படம் வந்து என்னோட ஆல்பம் வந்திருக்கு. ஸோ ஒரு 12 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு ஆல்பம் வந்திருக்கு. ஐ திங்க் அந்த இடைவெளி சரின்னு தான் நினைக்கிறேன்.
16: ஓகே, அப்போ இது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இசையிலேயே இருக்கிறப்ப நடிப்பு உங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனையும் அல்லது வந்து உங்களை நீங்கள் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு ஸ்பேஸை பில்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா?
17: டெஃபினட்டாக எனக்கு வந்து ஐ எம் பேஷனட் அபவுட் வாட் எவர் ஐ டூ. ஸோ எனக்கு இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒன்று நினச்சி ஒன்று ஒர்க் பண்ணுவோம், வெளியில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும் நினைக்கிறது ஒன்று இருக்குது. நான் நினச்சதை பண்ணுவேனா இல்லை நீங்கள் நினச்சதை நான் பண்ணுவேனா சொல்லுங்கள்,
16: உங்கள் சாய்ஸ்.
17: இப்போ இப்போ இப்போ கோபிநாத் சார் வந்து ஒன்று ஒன்று நினைக்கிறார் நீங்கள் பண்ணணும்னு, ஆனால் நான் வந்து கோபிநாத் சார் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எதை பண்ணுவீங்க? நான் நினைக்கிறத பண்ணுவீங்களா கோபிநாத் சார்?
16: நான் நினைக்கிறதா நான் பண்ணணும்,
17: அதுதான் நான் பண்ணுறேன்.
16: ஓகே, ஸோ யூ லைக் ஆக்டிங்?
17: ஐ லைக் இட், ஐ லைக் மை ஒர்க், ஸோ ஐ டூ வாட் ஐ வாண்ட்.

0: நேரம் 11:36 எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் உங்களோடு இணைந்திருக்கின்றது. ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடி திருவிழா ஜூன் 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான கொத்து ரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள்.
1: நேரம் 11:37 ஜி வி பிரகாஷ் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் 2011 வெளியான திரைப்படம் தான் ஆடுகளம். இதில் வந்து ஜி வி பிரகாஷ் குமாரின் இசை அந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய தூணாக அமைந்தது என்று கூட கூறிக்கொள்ளலாம். முக்கியமாக பொல்லாதவன் படத்திற்கு பிறகு இவர்களின் கூட்டணியில் உருவான இந்த படம் மதுரை பின்னணியை கொண்ட கதைக்களத்திற்கு ஏற்ப மிகவும் யதார்த்தமான மற்றும் மண்வாசனையுள்ள பாடல்களை வழங்கியிருந்தது. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற யாத்தே யாத்தே என்ற பாடலாக இருக்கட்டும், மொத்த சொல்லாள பாடலாக இருக்கட்டும், அல்லது அந்த ஐயோ என்ற பாடலாக இருக்கட்டும், ரசிகர்களால் இன்றைய நாள் வரை கொண்டாடப்படும் பாடல்களாக இருக்கிறது. அதே வேளையில் படத்தின் உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கு ஜி வி பிரகாஷ் அமைத்த பின்னணி இசை படத்திற்கு ஒரு தனித்துவ ஆழத்தை கொடுத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த படத்திற்காக அவருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதுகளும் வந்து பலவே கிடைத்தது என்று கூட கூறிக்கொள்ளலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
0: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம். ca.

0: ஜிபி பிரகாஷ் குமார் ஸ்பெஷல் ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். சகுனி திரைப்பட பாடல் நேரம் 11:50 எஃப்எம் 102.2 ஊடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஜிபி பிரகாஷ் பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய பாடல்கள், நிறைய ஆல்பம் தொடர்ச்சியாக பேசக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அண்மை காலத்தில் வெளிவந்த ஆல்பம் என்று பார்க்கின்ற பொழுது, திரைப்படம் என்று பார்க்கின்ற பொழுது, இட்லி கடை திரைப்படம் என்றது பரவலாக பேசப்பட்டது. ஒன்று அந்த கதை நடிப்பு, கதைக்கான கதைக்களம் என்று பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. இந்த கிராமத்து மண் வாசனை, அதே நேரத்தில் கிராமத்து கதைகள் கொண்டாடப்படும், அப்படியான கதைகளும் கொண்டாடப்படும், உணர்வு பூர்வமான கதைகள் கொண்டாடப்படும் என்பதற்கான சான்றாக இந்த இட்லிக்கடை திரைப்படம் அமைந்திருந்தது. அதில் ஜிபி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசை கூட நிறைய இடத்துல பேசப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது.
1: ஆமா, முக்கியமாக இந்த இட்லி கடை திரைப்படத்தை வந்து தனுஷ் எழுதி இயக்கி தயாரித்து நடித்த திரைப்படமாக இருக்கிறது. தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷ் குமார் கூட்டணியில் 9வது படைப்பாக இது இருக்கிறது, அதாவது அவர்கள் இணைந்து பணியாற்றும் படைப்பாக இருக்கிறது. கிராமிய பின்னணியில் ஒரு இட்லி கடை உரிமையாளரின் வாழ்க்கையை சொல்லும் இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் மிக உணர்ச்சிகரமான மற்றும் யதார்த்தமான இசையமைத்திருந்தார். படத்தின் கதைக்களத்திற்கு ஏற்ப நாட்டுப்புற இசை மற்றும் பக்தி பாடல்களின் கலவியுடன் பாடல்களையும் உருவாக்கியிருந்தார். பின்னணி இசையிலும் படத்தின் உணர்வு பூர்வமான காட்சிகளுக்கு வலு சேர்த்திருந்தார் என்று கூட கூறிக்கொள்ளலாம். இந்த படமும் கூட கடந்த வருடம் வெளியாகி இருந்தது. இது தனுஷுக்கும் சரி, ஜிவி பிரகாஷுக்கும் சரி ஒரு நல்ல பெயரை எடுத்தது இந்த திரைப்படம்.
0: நிச்சயமாக எப்பொழுதுமே இந்த கிராமத்து வாழ்க்கையின் துடிப்பு என்று சொல்கின்ற பொழுது அந்த திரைப்படத்தில் இசை எப்பொழுதுமே பேசப்படும். அப்படி மிக நுணுக்கமான இசையினை இட்லிக்கடை திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷ் குமார் தந்திருந்தார் என்று சொல்லலாம். பல பாடல்கள் கொண்டாடப்பட்டிருந்தது. எப்பொழுதுமே இந்த பலரும் சொல்கின்ற ஒரு பாடலாக எஞ்சாமி தந்தான் என்ற பாடல் இன்று வரை பலரும் கேட்கின்ற, ரசிக்கின்ற, கொண்டாடுகின்ற பாடலாக இருக்கும். மிகவும் தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உணர்வு, அவர்களுடைய பாசம் என்பதை மிகவும் உணர்வு பூர்வமாக தந்து கொண்ட ஒரு திரைப்பட பாடலாக கூட இந்த பாடலை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பாடலை தான் இந்த பொழுதில் தருகின்றோம். தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487
2: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332, 4162923220, 6479750524.
3: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421, 416-626-8421.
4: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4167-2394-416-289-9993.
1: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 முதல் ஜூலை 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: Astro Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5

0: FM 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. 24 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பகல் பொழுதாக இன்றைய நாளின் பகல் பொழுது காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் மாலை பொழுதை பொறுத்தவரை 24 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். அதே நேரத்தில் இன்றைய நாளின் இரவு பொழுது 17 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. நாளைய நாள் 26 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக காணப்படும். செவ்வாய்க்கிழமை 32 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக காணப்படுகின்றது. நாளைய நாள் லேசான மழை துறலுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை மலையுடன் கூடிய ஒரு பொழுதாக இருக்கப் போகின்றது.
1: தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டுக்கொள்ள eastfm.ca வழியாகவும் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எந்த நேரமும் எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அதே வேளையில் அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: தொடர்ச்சியாக 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் நடைபெறுகின்றது. மிக முக்கியமான போட்டி ஒன்றில் கனடா இன்றைய நாளில் விளையாடுகின்றது. நாக் அவுட் ஸ்டேஜாக நடைபெறுகின்ற போட்டியில் கனடா சவுத் ஆப்பிரிக்காவோடு மோதுகின்ற போட்டியாக இன்றைய நாளின் போட்டி 3 மணிக்கு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. தொடர்ந்து 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: நேரம் 12:09 எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் ஜிவி பிரகாஷ் குமார் ஸ்பெஷலாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தலைவா திரைப்பட பாடலோடு இந்த மனுத்தியாலம் ஆரம்பித்திருந்தது. ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த திரைப்படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், அப்படி இல்லாட்டி மிக முக்கியமான இடத்தை தலைவா திரைப்படம் எப்பொழுதுமே இடம்பிடித்துக் கொள்ளும். அதிலும் நாங்கள் தந்த இந்த மனுத்தியாலத்தின் முதல் பாடலும் கூட இன்று வரை பேசப்படுகின்ற பாடலாக கூட இருக்கின்றது. அண்மை காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட பாடலில் இந்த பாடலும் ஒன்று.
1: ஆமாம், நிச்சயமாக நடிகர் விஜய் மற்றும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் கூட்டணியில் உருவான திரைப்படங்கள் ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றவை என்று கூட கூறிக்கொள்ளலாம். முக்கியமாக இந்த தலைவா தெரி என்ற இந்த இரண்டு திரைப்படங்களும், தலைவா திரைப்படம் இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றி முதல் படமாக இருக்கின்றது. ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியான படத்தில் இந்த தளபதி தளபதி பாடல், யார் இந்த சாலையோரம், அது மட்டுமில்லாமல் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமானவையாக இருக்கின்றன. அதே வழியில் தெரி திரைப்படம் பார்த்தோமானால் அட்லி இயக்கத்தில் வெளியான இந்த படம் இக்கூட்டணியில் மிக பாரிய வெற்றியை அமைத்துக் கொடுத்தது என்று கூட கூறிக்கொள்ளலாம். இப்படத்தில் பாடல்களான என் ஜீவன், ஜித்து ஜிலாடி போன்றவை வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தன. படத்தின் அதிரடி காட்சிகளுக்கு ஜிவி பிரகாஷ்குமார் அமைத்த பின்னணி இசையாக இருக்கட்டும், படத்தின் இடம்பெற்ற பாடல்களாக இருக்கட்டும், இது படத்தினுடைய வெற்றிக்கும் கூட மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது.
0: தலைவா தலைவா பாடலை பற்றி பேசுகின்ற பொழுது படத்தின் மையக்கருத்தை பிரதிபலிக்கின்ற மிக முக்கியமான பாடல் என்று வருகின்ற பொழுது அந்த பாடலுக்கு ஏற்ற வகையில் அத்தனை விடயங்களையும் ஜிவி பிரகாஷ்குமார் தன்னுடைய இசையினூடாக இந்த பாடலில் தந்திருக்கின்றார் என்பதும் மிக முக்கியமாக பரவலாக பலரும் சொல்கின்ற ஒரு விஷயமா இருக்கும். இந்த திரைப்படத்தின் வெற்றி என்று வருகின்ற பொழுது இந்த பாடல் கூடுதலான இடத்தை பிடித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவிழ்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
5: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 Cash Point.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM. East FM 102.7.
9: I am very happy. Start music.
10: East FM Tamilian, right carpet in. Best of the best.
11: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க.
12: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
11: ஆனா எங்களுக்கு ஆடலும்பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
12: போட்டே ஆகணும்.

0: எஃப்எம் 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுக்காக அந்த பாடல் தந்திருந்தோம். வாத்தி திரைப்படத்தில் இடம்பிடித்துக் கொண்ட பாடல், ஜிவி பிரகாஷை பொறுத்தவரை தேசிய விருதினை பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்பட பாடலாகவும் திரைப்படமாகவும் இந்த படம் அமைந்திருந்தமை என்பது குறிப்பிடத்தக்கது. சூரரை போற்று திரைப்படத்துக்காக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக தேசிய விருதை பெற்றுக் கொண்டவர். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தின் பாடலுக்காக, வாத்தி திரைப்படத்தின் பாடலுக்காக மீண்டும் ஒரு முறை தேசிய விருதினை பெற்றுக் கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாத்தி திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் என்றது கூடுதலாக ரசிக்கப்பட்ட பாடலும் ஒன்றாக இருக்கின்றது.
1: ஆமாம், ஜிவி பிரகாஷின் திரைப்பயணம் என்று பார்க்கும்பொழுது முன்னணி இயக்குநர்கள் நிறைய பேருடன் அவருக்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. முக்கியமாக செல்வராகவன், வெற்றிமாறன், அதே வேளையில் ஏ எல் விஜய் ஆகியோருடன் இணைந்து அவர் பணியாற்றியிருந்தார். இவர்களுடைய இந்த திரைப்படங்களுடைய சாங்ஸாக இருக்கட்டும், அதே வேளையில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இன்றும் கூட பேசப்படும் ஒரு பொருளாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இணைந்து பணியாற்றிய இணைந்து பணியாற்றிய தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக அமைவதற்கும் இந்த இவர்களுடன் பணியாற்றியது முக்கிய பங்காக அமைந்தது. அதே வேளையில் அவருக்கு ஆடுகளம் திரைப்படத்தில் பின்னணி இசை மற்றும் பாடலுக்காக மிகப்பெரிய அளவில் வந்து பாராட்டுகள் குவிந்திருந்தன. அதே வேளையில் ராஜாராணி திரைப்படம், தலைவா போன்ற திரைப்படங்கள் கூட இவரை கமர்ஷியல் இசையிலும் உச்சத்திற்கு கொண்டு சென்றன.
0: இப்படி உச்சத்தில் இருக்கின்ற பொழுது பலரும் கேட்ட ஒரு கேள்வி, ஜிவி பிரகாஷ்குமார் இசையில எங்களை நாங்கள் சொல்ல மறந்த கதையில கூட கேட்ட கேள்வியாக இருந்தது. ஜிவி பிரகாஷ்குமார் தொடர்ந்து இசையில இருந்திருந்தா இன்னும் நிறைய விடயங்களை செய்திருக்கலாமே என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. இருந்தாலும் தனக்கு இந்த நடிப்பு மீது ஆர்வம் நிறையவே இருக்கின்றது. நான் படத்தை தருகின்ற அதே நேரத்தில், இசைமைக்கின்ற அதே நேரத்தில் எனக்கு நடிக்க வேண்டும் என்ற விருப்பம், அதன் காரணமாக தான் நான் இந்த நடிப்பு துறைக்கு வந்தேன் என்று சொல்லியிருந்தார். அப்படி அந்த நடிப்பு டேர்னிங் பாயிண்ட் என்று பார்க்கின்ற பொழுது, இசையில் உச்சத்தில் இருந்த போது 2015 ஆண்டு கால பகுதியில் டார்லிங் திரைப்படத்தின் ஊடாக கதாநாயகனாக அறிமுகம் ஆகிக்கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படம் வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் சர்வம் தாளமயமாக இருக்கட்டும், திரிசாலன நயன்தாராவாக இருக்கட்டும், நாச்சியாராக இருக்கட்டும், இப்படியான திரைப்படங்களையும் நடித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிக்கின்ற அதே கால பகுதியில் விஜயனுடைய மிக முக்கியமான ஒரு திரைப்படம் தெரி, தனுஷ் அவர்களுடைய அசுரன், சூர்யாவின் சூரரை போன்ற மெகா ஹிட் திரைப்படங்களுக்கும் இசையை வழங்கியிருக்கின்றார். அந்த நடித்துக் கொண்டே தொடர்ந்தும் இசைப்பாளராக பயணித்துக் கொண்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு மணி வரை நீங்களும் ரெட் காப்பெட் நிகழ்ச்சியோடு.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து ஈரான் மீது இரண்டாவது சுற்று வான்வெளி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணித்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியமைக்காக ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்தியிருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீண்டும் மீண்டும் மீறுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தவிர்க்க முடியாமல் தவைக்க அரசு திணறிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திருமண நிகழ்வொன்றில் வைத்து தெரிவித்துள்ளார். திமுகவின் திட்டங்கள் மீது கை வைப்பதற்கு தவைக்க அரசுக்கு பயம் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள்வது தமது தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு தற்போது ஒரு பேரிடரில் சிக்கியுள்ளதாகவும் தாவேக்கவிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டியது திமுகவின் பொறுப்பு என்றும் உதயநிதி ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையின் செம்மணி மனித புதைக்குழிகளுடன் தொடர்புட்டு மேலும் இரண்டு புதைக்குழிகள் யாழில் உள்ளதாக கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ராணுவ சிப்பாயான சோமரத்ன ராஜபக்சே தெரிவித்துள்ளார். செம்மணி சோதனை சாவடிக்கு அண்மையில் உள்ள கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியிலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476 6479826476.
4: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5086 5085 52 4165089 5052 4665089 5052 IP Gold House திருமணம் பூப்பணித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசுமாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ஜுவல் ரீஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D New Delhi Drive Unit 6 Markham 905 5540 5890
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தருசன் ரை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798.
5: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெருமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
6: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் 102.7.
7: குடிச்சு பார்த்தேன்.

0: நேரம் 12:44 நிமிடம். எஃப்எம் 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. இசையமைப்பாளர், பாடகர், நடிகர் என்று சொல்லி தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கின்ற ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுடைய சிறப்பு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி தான் உங்களோடு இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றது.
1: ஆமாமே, இசையமைப்பாளராக மட்டுமில்லாமல் தனது தனித்துவமான மற்றும் எமோஷனலான குரலால் பல சூப்பர் ஹிட் பாடல்களையும் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கின்றார். தன்னுடைய இசையில் மட்டுமில்லாமல் மற்ற இசையமைப்பாளர்களுடனும் இணைந்து பணியாற்றியிருக்கின்றார். முக்கியமாக ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, அனிருத் போன்ற பிற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியிருக்கின்றார். முக்கியமான அவர் பாடிய பாடல்கள் அப்படி என்று பார்த்தால் நிறைய அந்த ஆல்பம் ஹிட்ஸில் இருக்கிற அந்த மாதிரி பாடல்களாக இருக்கும். உதயம் NH4 யாரோ இவன் பாடியிருக்கின்றார். அதே மாதிரி வேற இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றிய பெருமையும் அவருக்கு இருக்கின்றது.

0: நேரம் 12:49 எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ரெட் காபெட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் ரெட் காபெட் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அறிவித்திருக்கின்றோம். இன்றைய நாள் ஜிவி பிரகாஷ்குமார் ஸ்பெஷலாக நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருந்தது. ஜூன் 13 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். அவரை இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியின் ஊடாக கொண்டாடியிருந்தோம். அவரை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களோடு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய செயலும் குரலிலும் வெளிவந்த பல்வேறு பாடல்கள் இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தது. ஒலிக்கின்ற தெரி திரைப்பட பாடலோடு இன்றைய நாளின் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியும் நிறைவடைகின்றது. இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: என்றும்
0: உங்களின் டி எஸ் கோகுலின் நன்றி வணக்கம். நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு உங்களோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருங்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
5: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
8: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன சொல்றது?
2: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
3: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
2: சிகரம் தொடு.

0: நிறைவு ஞாயிற்றுக்கிழமை தெளிவா சொல்லிட்டோமா? எனவே இன்று இணைந்திருக்கின்றோம் சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை உங்களை சிகரத்தை தொட வைப்பதற்காக இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்று எட்டு கயிறுகள் வளமை போல் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த எட்டு கயிறுகளிலே ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். நாங்கள் அந்த கேள்வியை சொல்வோம். கேள்விக்குரிய முதலே 15 வினாடிகளுக்குள் நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து சொல்லி உங்களை வெற்றி பெற வைத்து சிகரத்தில் ஏற்றிவிட்டு சிகரம் தொட்டு பாடலை தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: 25 டிகிரி செல்சியஸ் 29 கொண்டிருக்கின்றோம். ஒரு சூடான ஒரு பொழுதாக அமைந்திருக்கின்றது. அதே போலவே பிற்பகல் வேலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நள்ளிரவு வேலை 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. நாளை திங்கட்கிழமை அதி கூடிய வெப்பநிலை 26, அதி குறைந்த வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கனடா டேக்குரிய வாரமாக வார நாட்களாக இருக்க போகின்றது. ஆனால் வெக்கையோ வெக்கையாக இருக்கும் என்றும் எதிர்கூறல் சொல்லுது. அதையும் சொல்லிடுவோம் என்று சொன்னால், இந்த காலநிலைக்காக ஆசைப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருப்போம். என்றால் வெளியில் போகிறது, அதே நேரத்தில் இந்த ஜாக்கெட் ஒன்றும் தேவையில்ல, ஈஸியாக, அதாவது எல்லாம் ஒரு பாரம் இல்லாமல் பாரம் குறைந்து போகிறதுன்றதே ஒரு சந்தோஷம் தானே. எனவே இந்த வருகின்ற புதன்கிழமை கனடா டே, எனவே அதற்காக உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொள்வீங்க. வர சிறந்த ஒரு காலநிலையுடன் கூட கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம்.
1: அதே போல வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
0: அது அது ஒரு சந்தோஷம், எக்ஸ்ட்ரா ஆட் ஆன். Facebook, Instagram, TikTok ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலமாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இவர் நிகழ்ச்சிகளை திட்ட தெளிவான ஒலி தெளிவோடு நீங்கள் கேட்கலாம்.
1: அலுவலக தொழிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: கணவர் இந்த ஏஆர் ரஹ்மான தான் தேடிட்டு இருக்கிறாங்களா?
1: அப்படியா? அவர் எங்க போயிட்டார் அவரை தேடுறதுக்கு?
0: இல்ல, அவர் நினைச்சாலும் இப்படியான இசையை திரும்ப கொடுக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. அதோட டைம் இருந்தது. இப்ப அந்த ஜெனரேஷனுடைய அந்த மாற்றம் என்றது வித்தியாசமான சில விஷயங்களை கொடுக்க வேண்டிய சாய பேங்கர் பாத்தீங்கன்னா நீங்களும் எங்களோட தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். 3 மணி வரையிலும் சிகரத்தை தொடுவதற்கு கயிற்றை தொட வேண்டும். கயிற்றை தொட்டால் அந்த கேள்வியை சொல்லுவோம். அந்த கேள்விக்குரிய பதிலை நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து சொல்லி சிகரத்தில் ஏற்றி விட்டு பாடலை தருவதற்கு காத்திருக்கணும். அழைக்கலாம்.
1: 416-554-4040.
0: ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரோட்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7. அதே போலவே இன்று 2 போட்டிகள் இருக்கின்றன. 1 மணிக்கு ஆரம்பமாகிறது, இன்னும் ஆகல. பிரேசில் ஜப்பானுக்கு இடையிலான போட்டி இன்று 1 மணிக்கு இடம்பெறுகிறது. அதே போல 3 மணிக்கு கனடா என்பது நாடு சவுத் ஆப்பிரிக்காவோட மோதப்போகுது. அது 3 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. எனவே இந்த 2 போட்டி முக்கியமான போட்டிகளாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த பிரேசிலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோஸ் இருக்கிறாங்க. அதே போல பார்த்திக்கிட்டா கனடாவுக்கு ஆப்வியஸாக இருக்கு தானே. எனவே இந்த 2 முக்கியமான போட்டிகள், அந்தந்த தகவலை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கட்டளையோடு.
1: ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடித்திருவிழா June 27 and 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்னும் பல. சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடித் திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள்.

0: 1:16 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரத்தை தொடுவதற்கு எங்களோடு வந்திருக்கின்ற நேயர் அருட் செல்வி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள் ரெண்டு பேரும்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு என்ன கைட்ட தெரிவு செய்யலாம் சிகரத்துல ஏறுறதுக்கு?
2: ரெண்டாவது
0: நவதானியங்கள் 6 சொல்லுங்கள். நவதானியங்கள் 6 சொல்லுங்கள்.
1: பாசிப்பயறு,
2: உளுந்து,
1: கடலை,
2: பயறு.
1: அதான் பாசிப்பயறு, சொல்லியாச்சு.
2: வரகு
1: இல்லை, மாத்தலாம்.
2: வெந்தயம், வெந்தயம்
1: மாத்தலாம்.
2: அடுகு.
1: நான் பெருசா எதிர்பார்த்தேன் உங்கள்ட்ட இருந்து, உண்மையா மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்தேன்.
2: இதே க்வெஸ்சன் முந்தியும் வந்தது, இதே மாதிரி ஃபைல் விட்டுட்டேன்.
1: பாத்தீங்களா, உங்களுக்கே வருது.
0: சரியான பதில நேர்கள் சொல்லும் வரைக்கும் நாங்க குழப்பி தந்து கொண்டே இருப்போம்.
1: ஏதோ ஒரு கட்டத்துல வரலாம், வராமலும் விடலாம். சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்க.
2: நன்றி, நன்றி, நன்றி.
1: இல்ல, நான் உண்மையில எதிர்பார்த்தேன் அவர் சொல்லி வந்து காப்பாத்திருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். சரி, இருந்தாலும் ஒரு குயிக்கா போற நேரத்தில்
0: அது ஒரு பதட்டம் தான், மற்றபடி தெரியாமல் இல்லை நம்ம நேயர்களுக்கு. எல்லாரும் தெரிந்த ஒரு பதில் தான், இருந்தாலும் அந்த பதட்டத்துல வாயில வாரதில்லை சஞ்சய்.
1: சரி, எனவே நீங்களும் உங்களோட இணைந்து கொள்ளலாம். 1, 3, 4, 5, 6, 7, 8 என்று 7 கேள்விகள் கயிறுகள் எங்களிடம் இருக்கின்றன. எனவே நீங்களும் உங்களோட இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040. அதற்கான விடையையும் சொல்லிட்டு போயிட்டோம் என்று சொன்னா,
1: சொல்லுங்க.
0: நெல், கோதுமை, துவரம்பருப்பு, கடலை, பாசிப்பயறு, உளுந்து, எள்ளு, கொள்ளு, சோளம்.
1: சரி, எனவே அதுதான் பதில். தெரிஞ்சவர்கள் நோட் பண்ணுங்கப்பா என்று சொல்ற மாதிரி. ஆனா அப்படிதானே, அடுத்த தரம் வந்து அதே இரண்டாவது இலக்கத்தை தெரிவிச்சதா இந்த கேள்விதான் வரும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை.
0: இல்ல,
3: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடித்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 மகில் டிரைவ், வெஸ்னியன் மகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
4: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj புதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி,
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
6: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கிறார்கள். இருக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச், சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074,
12: 416-704-8074. வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748, 6473025748, கேம்சானிக்ஸ்.com.
13: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 1:27 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தவறுதலாக ஒரு விஷயம் சொல்லிட வேண்டாம், இன்றைக்கு 2 போட்டிகள், 1 மணி 3 மணின்னு சொல்லி 2 போட்டிகள்னு சொல்லி நாளைக்கு 1 மணிக்கு தான் அந்த போட்டி இடம்பெறுகிறது. காரணம் இன்றைக்கு அதாவது இடம்பெறுகிற 32வது ரவுண்ட் 32 இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கனடாவிற்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டி மாத்திரம் தான் இடம்பெற போகிறது. அது 3 மணிக்கு ஆரம்பமாகின்றது. அதற்காக இப்போவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கனடியன் ஃபேன்ஸ், சொக்க ஃபேன்ஸ் எல்லாம் டவுன் டவுன் டொரண்டோவில் இருக்கலாம் அல்லது அந்த மேட்ச் இடம்பெற போகின்ற இடத்துலையும் குழுமி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போலவே இப்போ தான் கிரவுண்டுக்கே போயிட்டுருக்காங்க பிளேயர்ஸ், கனடியன் பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க, கிரவுண்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. எனவே அந்த தகவலை சொல்லலாம். அதே போலவே ரவுண்ட் 32 இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ரவுண்ட் 32 வெற்றி பெறுகிற அணிகள் ரவுண்ட் 16 மூவ் பண்ணுவாங்க. எனவே கனடாக்கு இது முக்கியமான ஒரு போட்டியாக கருதப்படுகிறது. அதே போலவே தெரிந்தானே, இப்போ ஒரு போட்டி நடக்கிற நேரத்தில் சின்ன ஒரு கெஸ் பண்ணுவாங்க ரசிகர்களை வச்சு, ரசிகர்களை போட்டி ஆர்வலர்களை வைத்து ஒரு கெஸ்ஸிங் ஒன்று நடக்கும். அதாவது வெற்றி வாய்ப்புகள் அதுக்கு அதிகம் என்று. அந்த வகையில் பார்த்தால் கனடாவிற்கு 57%, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 17% இருக்குது. அதே போலவே அதாவது 90 நிமிஷம் தான் நடக்க போது, எக்ஸ்ட்ரா டைமும் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் 57% வாக்க வாங்கியிருக்குது கனடா.
0: போட்டி ஆரம்பிக்க முதலே
1: 57% என்றது இருக்குது. அது ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்படுகிறது. எனவே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்துவோம். 3 மணி முதல் அந்த நேரடி தகவல்களை உங்களுக்கு தரவும் காத்திருக்கணும். ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரூண்டு ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்டெஃப்எம் 102.7.
0: இந்த வேளையில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: தொடர்ச்சியாக நேரடியாக இணைந்திருக்கப் போகின்றோம். பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வாரத்திலும் உங்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களோடும் மலிவு விற்பனையோடும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இன்றைய நாளிலிருந்து இந்த வாரத்துக்குரிய மலிவு விற்பனை தகவல்களையும் நாங்கள் தர காத்திருக்கின்றோம். நீங்கள் வருகின்ற பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸை பொறுத்தவரை ஒரே இடத்தில் அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்கறிகளாக இருக்கட்டும், பழவகைகளாக இருக்கட்டும், குரோசரிஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கடலுணவு பொருட்கள், மாவீச வகை, தளபாடு, உங்கள் கார்டனுக்கு தேவையான அனைத்து விதமான மரங்கன்றுகள், பூங்கன்றுகள் இவற்றோடு மரக்கறி கன்றுகளை பெற்றுக் கொள்வதோடு உங்களுடைய வீடு மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களோடும் உங்களை எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் நேரத்தை சேமித்துக் கொண்டு பணத்தை சேமித்துக் கொண்டு மிகத்தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ். இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 சென்ட்ஸ் பவுன்ஸ் ஆக இருக்கின்றது. உள்ளி பவுன் 199 வாழைப்பழம் பவுன் 89 சென்ட்ஸுக்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தக்காளி பழம் பவுன் 99 சென்ட்ஸுக்கும், முருங்கைக்காய் பவுன் 699, கத்தரிக்காய் பவுன் 199, பைச்சங்காய் பவுன் 399 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான பல வகைகளையும் கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலாப்பழம், மாம்பழம் பாக்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது ரம்புட்டான், கொய்யா, நாவல் பழம் என்று சொல்லி அவற்றையும் பெறுகின்ற அதே நேரத்தில் இங்கே உங்களுக்காக இந்த கோடை காலத்துக்குரிய கொண்டாட்டமாக கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், இளநீராக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக உடனுக்குடன் இங்கே வெளியில் வெட்டி கொடுக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதற்கான ஒளிப்புற அங்காடியும் இங்கே அமைத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் வருகின்ற பொழுது இவற்றையும் நீங்கள் கொண்டாடக்கூடிய மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மாதுளம்பழம் $245, ஃபேஷன் ஃப்ரூட் $345 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். என்ஆர்சி $245, பூசணிக்காய் பவுன் 199, வாழைப்பொத்தி பவுன் 189, வாழைக்காய் பவுன் 189, சவுதி பூசணி பவுன் 149, ராயல் காலா அப்பிள் வந்து பவுன் 149 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கொலைட் 179, கேல் 199, தேசிக்காய் 74299 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது அனைத்து விதமான குரோசரி வகைகளும் கூட உங்களுக்காக இந்த வாரத்தில் மலிவு விற்பனையில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நெஸ்டமால் 699, ஆங்கர் 699, மிக்சர் 499, லெமன் பஃப் $243, குட் டே பிஸ்கட் $343 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேகி கோகனட் பவுடர் 300 கிராம் $399, எஸ்பி கறி பவுடர் 799, உப்பு $245, சர்க்கரை $245, அரலியா நிறு சீக்கன் மீட்டின் வகைகள் வந்து $4 for $10, டெல்மை சோயா மீட் 89 சென்ட்ஸுக்கும், கிங் கரி பவுடர் 900 கிராம் $15.99, வறுத்த சுவப்பரிசிமா $8.89, கிரீமி நல்லெண்ணெய் $6.99, இதயம் நல்லெண்ணெய் $7.99, தோரம் பருப்பு $8.99, மைசூர் பருப்பு $8.599, முழு உளுந்து $8.99, பிஎச்ஐ நல்லெண்ணெய் $11.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான விடயங்கள் இன்றைய நாளும் மலிவு விற்பனையில் உங்களுக்காக இடம் பிடித்திருக்கின்றது. வர வேண்டிய இடம் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஃபி இம்போர்ட்டர்ஸ்.
3: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: பிரான்சில் நிலவும் மோசமான வெப்ப அலையின் தாக்கத்தின் மத்தியில் சராசரியை விட கிட்டத்தட்ட 1000 மேலதிக உயிரிழப்புகள் ஒரு வாரத்தில் பதிவாகியுள்ளன. ஐரோப்பாவில் நிலவி வரும் சாதனை அளவிலான வெப்பம் காலநிலை மாற்றம் இல்லாமல் சாத்தியமில்லை என உலக வானிலை காரண கணிப்பு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது.
0: தமிழ்நாட்டின் புதிய அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் எனவும் தேர்தலுக்கு தயாராக இருக்குமாறும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியினரை அறிவுறுத்தியுள்ளார். தாவே காட்சியில் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் தாம் பார்த்து வளர்த்த தமிழகத்தை சீரழிய விடப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பதிவு செய்யப்படாத அமைப்பினூடாக பள்ளிகளுக்கு அரசு அனுமதி பெற்றுத்தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்களுக்கு மேலாக லஞ்சம் பெற்ற திமுக பிரமுகரான அரசகுமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவு கேப்லாபுலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 5வது நாளாக அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய போராட்டத்தில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் பங்கு பெற்றுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
4: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன் 437-860-7002
5: மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 416-335-4653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
9: 1:42 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறோம். சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடுவதற்காக எங்களோடு சபா இருக்கின்றார். வணக்கம் சபா.
10: வணக்கம், எப்படி இருக்கீங்கள்? ரெண்டு
11: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க சபா?
10: சுகமா இருக்கிறேன்.
11: இந்த கைட்ட தெரிவு செய்யலாம். இன்றைக்கு
10: என்ன கயிறு இருக்கு?
11: 1 இருக்கு, 3-8 இருக்கின்றது.
10: ஒன்று,
11: அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் இலத்திரனியல் உபகரணங்கள் 6 சொல்லுங்கள். அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் இலத்திரனியல் உபகரணங்கள் 6 சொல்லுங்கள்.
10: கம்ப்யூட்டர், ஃபாக்ஸ், கம்ப்யூட்டர், ஃபாக்ஸ், ஸ்கேனர், கால்குலேட்டர்.
9: இதுக்கு நாங்க பீப் சவுண்ட் போடணுமா?
11: தேவைப்படாது.
9: என்ன தெரியும், போடத்தான் போடத்தான் வேணுமா? அப்படி ஃப்ரீயா விட்டுருவோம். புறம் பார்த்தேன், சரி
11: கடமை இருக்குல்ல,
9: கடமையை செய்வோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சபா.
10: நன்றி, நன்றி.
9: சரி, என்ன பாடுங்க பண்ணிக்க?
10: எங்கே என் பண்ணிலா,
9: எங்கே என் பண்ணிலா பாடல் வரும். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு.
10: ஓகே, நன்றி,
9: நன்றி. 1:43 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சிகரம் துருவளித்துக் கொண்டிருக்கிறது. 3 முதல் 8 கேள்விகள், அதாவது 6 கேள்விகள் எங்களிடம் மீதம் இருக்கின்றன. எனவே நீங்கள் முடிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
11: 416-5-4-4-0-4-0.
9: சரி, ஃபீஃபா 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் 3 ஆரம்பமாகின்றன. கனடா பாருங்களேன், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த இரண்டு எக்கச்சக்கமான நாடு விளையாடுதுன்றோனே அந்த ஒரு குழப்பம் இருக்கு.
11: கனடா மட்டும் தான் எங்க மைண்ட்ல இருக்கு,
9: கனடா மட்டும் தான் எங்க மைண்ட்ல இருக்குன்னு சொல்லி அப்படியெல்லாம் பச்சையா சொல்லக்கூடாது, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போட்டி, இரண்டு நாடுகளுக்குமே மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கிறது. இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற என்ன சொல்கிறது, ரவுண்ட் 32 போட்டிகள், ரவுண்ட் 16 இதில் வெல்கின்ற அணிகள், அதில் ரவுண்ட் 16 போவோம். ரவுண்ட் 16 வெல்ற அணிகள் குவார்ட்டர் ஃபைனலுக்கு போவோம். குவார்ட்டர் ஃபைனலில் வெல்ற அணிகள் இதுதான் ஃபார்மேட், அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்றைய மேட்சை பொறுத்து நாக் அவுட் மேட்ச் என்று சொல்லுவோம். இது மிக முக்கியமானது. இன்றைய போட்டி என்பது மிக மிக முக்கியமான போட்டி. அதிலும் பார்த்தீங்கன்னு சொல்ல வச்சுன்னா ஜூலை 4 திகதி ரவுண்ட் 16 போட்டிகள் ஆரம்பமாகின்றன. அதேபோல் குவார்ட்டர் ஃபைனலை பொறுத்தவரையிலே ஜூலை 9-11 வரையிலும் இடம்பெற போகிறது. செமிஃபைனல்ஸ் ஜூலை 14-15 வரை இடம்பெற்று பிளே ஆஃப், அதாவது மூன்றாவது இடத்திற்கான போட்டியானது ஜூலை 18 வேர்ல்ட் கப் ஃபைனல் இரண்டு நாடுகள் பங்கு பெற்று அது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது 19 ஜூலை 19 இடம்பெற காத்திருக்கிறது. அதுதான் இப்போ நாங்கள் சொல்கிற வார விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேட்சில் எடுத்த கோலின் அடிப்படையில் யார் அந்த வெற்றியாளர்னு சொல்லி பார்த்தா, இப்போதைக்கு பார்த்தால் லயோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினா சேர்ந்த மெஸ்ஸி 6 பெற்றிருக்கின்றார். அதே போலவே பிரான்ஸை சேர்ந்த எம்பாபே 4 பெற்றிருக்கின்றார். அங்கால பேர்கள் எல்லாம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதால் எப்படி சொல்கிறது, ஓஸ்மான் 4 பிரான்ஸை சேர்ந்த, அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த போட்டியில் 3 பெற்றிருந்தார்.
11: ஆனால் இதில் ரொனால்டோ காணலையே சஞ்சய்,
9: நீங்கள் தேடி பார்க்கணும். அப்படித்தான் அப்படிதான் புதியவர்கள் அல்லது இருந்தாலும் என்ன சொன்னாலும் இந்த மெஸ்ஸி பார்த்தீங்கண்டா உங்களுடைய ஃபேவரட் சாக்கர் பிளேயர் யாருன்னு கேட்டால் அதிகமானவர்கள் சொல்லுவாங்க மெஸ்ஸி அப்படின்ட்டு. சிலர் எனக்கு இன்னொரு ஆளுக்கு இடையிலே சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இல்லை, அந்த சொல்ல உங்களோட ஃபேவரட் சாக்கர் பிளேயர் யாருன்னு கேட்டால் நான் மெஸ்ஸி சொல்லிட்டேன். எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மெஸ்ஸியை பிடிக்கும். அவன் மெஸ்ஸி என்ன சொல்லிட்டேன், அவர் சொன்னால் தனக்கு ரொனால்டோ, உங்களுக்கும் ரொனால்டோ கண்டிப்பாக பிடிக்கணும். அவர் சொன்னவர் சின்னவர், சின்ன ஆளுன்னு சொன்னால் கிட்ட அவருக்கு ஒரு 8 இருக்கும். அவர் அப்படி சின்ன ஒரு கன்வர்சேஷன் இல்லை இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக ரொனால்டோ பிடிக்கணுமே அப்படின்னு கேட்டார். இப்படியான சின்ன சின்ன அதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இந்த பாடலை கேட்டுட்டு அந்த சுவாரஸ்யத்தை பற்றி கதைக்கலாம். என்ன என்ன சொன்னாலும் ஒரு சொக்கர் என்று வர நேரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு.
11: கண்டிப்பா
9: சுகருக்கு மட்டுமில்லை, எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு.

0: வெற்றி பெற்ற சபா அவர்களுடைய விருப்பமாக ஒலித்தது அந்த பாடல், வெற்றி பாடலாக ஒலித்தது. அவருக்கு மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை இணைந்து சிகரத்தை தொடுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544040. இந்த வேளையில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ். இந்த வாரத்திலும் உங்களுக்கான மதிய விற்பனைகளோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் நீங்கள் வருகின்ற பொழுது மிக மலிவாக உங்களுக்குரிய அத்தனை பொருட்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகள் உடனுக்குடன் செய்து தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கிறது பிரிமியர் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் மரக்கறிகளாக இருக்கட்டும், பல வகைகளாக இருக்கட்டும், குரோசரிஸ் ஆக இருக்கட்டும், கடலுணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் இவற்றோடு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கற்றுகள் பூங்கன்றுகளையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றோடு நிலக்கல் காட்சியை உங்களுக்காக காணப்படுகிறது. தளபாடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் மிக விசாலமான நிலக்கு காட்சி அறையில் அனைத்து விதமான தளபாடங்களும் இங்கு உங்களுக்காக இருக்கின்றது. இவற்றோடு வீடு மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் கூட நீங்கள் ஒரு இடத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக 7 நாளும் நீங்கள் வரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் தரப்படுகின்ற கடலுணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய ஃபிஷ் மார்க்கெட் உங்களுக்கான சிறப்பு டீல்ஸினை தந்து கொண்டிருக்கிறார்கள். விலை மீன் பவுண்ட் 9.99, திரளி மீன் பவுண்ட் 5.99, கரந்திரளி பவுண்ட் 7.99, கொடுவா மீன் பவுண்ட் 8.99, பால்சுரா பவுண்ட் 8.99, கோழிக்கால் பவுண்ட் 2.69, ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 2.99, மாற்றுச்சி பவுண்ட் 9.99, ஊர் ஆட்டு பங்கு $50, காட்டு பன்றி நீங்கள் 6.99 பவுண்ட்ஸ் ஆக பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. இதே நேரத்தில் அனைத்து விதமான ஃப்ரோசன் வகை நண்டு பெட்டிகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பட்டியத்துக்கு ஏற்ற வகையில் விராத்து கோழி குஞ்சுகள் உடனுக்குடன் நீங்கள் ஃப்ரெஷ் ஆக பெற்றுக் கொள்ளலாம். எஸ்பி இம்போர்ட் ஃபிஷ் மார்க்கெட் அதே நேரத்தில் மாமிசாங்காடியும் உங்களுக்காக காணப்படுகின்றது. உப்புக்கடல் மீன் வகைகளை கரேபியன், இலங்கை, இந்திய போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து உடனுக்குடன் விற்பனை செய்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த வாரம் குரோசரி என்று பார்க்கின்ற பொழுது அதற்காக மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஸ்பி பொன்னியரிசி 8.799, எஸ்பி டபுள் பாயில் மட்டா ரைஸ் வந்து 6.99, பாலக்காட்டு கருப்பரிசி 8.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பொன்னி அரிசி 8.799, சிவப்பு அரிசிமா 8.899 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவற்றோடு சிவப்பு பச்சை அரிசி 8.849 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது நேரத்தில் அப்பளம் $342, இதயம் நல்லெண்ணெய் 1 லிட்டர் 7.99, கோல்டன் ரைஸ் சன்ஃபிளவர் ஆயில் 3 லிட்டர் 8.99, சீனி பூத்தல் 6.799, ஜோதி மிக்சர் 499, எஸ்பி கறி பவுடர் 900 கிராம் 799 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் அரலியா மற்றும் நிரூட்டின் பிஷ் வகைகள் $4 for $10 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு கிட்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான ஸ்நாக் வகைகளை கூட நீங்கள் இங்கே இப்பொழுது பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கோடை காலம் என்று வந்தாலே ஜூஸ் வகைகள் பலரும் தேடுகின்ற ஒன்றாக இருக்கும். அதுக்கான டீல்ஸ் கூட உங்களுக்காக இன்றைய நாளிலும் இந்த வாரத்திலும் தரப்படுகின்றது. எம்டி சர்பத் 599, தோலக்கலட்டி நெல்லி கிரஷ் வந்து 649 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் ரோஸ் சர்பத் 399 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதே நேரத்தில் இங்கே வெளிப்புறத்தில் உங்களுக்காக அங்காடி அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே உடனுக்குடன் ஃப்ரெஷ் இளநீராக இருக்கட்டும், கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், இவையும் உடனுக்குடன் செய்து தரப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, நீங்கள் வர வேண்டிய இடம் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesன் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star Tours 416-474-1398 416-821-6929.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: காலம் தரும் நாயகனே.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ காபரோ 416-299-9955.
4: வாங்கியும்

0: சங்கடப்படிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி. தமிழகத்தில் இருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6477 425 4332 4162922 3220 6479750524.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:03 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு அளித்துக் கொண்டிருக்கிறது. சிகரத்தை தொடுவதற்கு நீங்களும் கயிற்றை தொடவண்ணும். கயிற்றை தொட்டால் நாங்கள் கேள்வியை தொடுவோம். கேள்வியை தொட்டால் என்ன என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டால் 15 வினாடிகளுக்குள் இரண்டு பேருமாக இணைந்து பதிலை சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றி பாடலை தருவதற்கு நாங்கள் அவளாக காத்திருக்கிறோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 416-554-4040.
1: டொரண்டோ 26 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. 29 ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.

0: 2:08 இஸ்டெஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை இலக்கம் 1, 3, 4, 5, 6 இல்ல, அதாவது 3-8 வரைக்கும் இருக்கின்றது. என்ன அது திடீரென்று என்ன பார்த்த பார்வையில் எனக்கு விளங்கிட்டு ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படியாண்டு இலக்கு ஒன்று போயிட்டுது. எங்களோட சபா வந்து வெற்றி கொண்டார். எனவே 3 முதல் 8 வரையிலான கயிறுகள் எங்களிடம் மீதம் இருக்கிறது, இணைந்து கொள்ளலாம். வணக்கம், வணக்கம். தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7. அதே போல இன்று சவுத் ஆப்பிரிக்கா கனடா இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டி இடம்பெறுகின்றது. 3 மணிக்கு இன்னும் நிமிடங்கள் என்று சொல்லி பார்த்தால் 51 நிமிடங்கள் மீதம் இருக்கின்றது. எனவே அந்த போட்டி பற்றிய தகவல் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். வாழ்வா சாவா, அதாவது நாக் அவுட் சொல்லி சொல்லுவோம். இதிலே வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கனடாவும் இருக்கின்றது, அதே போலவே வெற்றி பெற வேண்டிய இடத்திலே சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்கின்றது. இந்த அணி வெற்றி பெறப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் கனடாவிற்கு அதிகமான ஆதரவு இருக்கிறது, அதே போலவே கனடாவுடைய வெற்றி வாய்ப்பு என்பது 57% இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் இப்போது இருக்கின்ற அணிகளை பொறுத்தவரையிலே குரூப் ஏ பொறுத்தவரையிலே மெக்சிகோ 9 முன்னிலையில் இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா இரண்டாவதாக 3 போட்டிகளிலே 1 போட்டியை மாத்திரம் வெற்றி கொண்டு 4 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. குரூப் பி ஐ பொறுத்தவரை சுவிட்சர்லாந்து 7 புள்ளிகளோடும், குரூப் சி ஐ பொறுத்தவரை பிரேசில் 7 புள்ளிகளோடும், குரூப் டி ஐ பொறுத்தவரை யுஎஸ்ஏ அமெரிக்கா 6 புள்ளிகளோடும், அதே போல குரூப் இயில் ஜெர்மனி 6 புள்ளிகள், குரூப் எஃப் இல் நெதர்லாந்து 7 புள்ளிகள், குரூப் ஜியிலே பெல்ஜியம் 5 புள்ளிகளோடும், குரூப் எச்சிலே ஸ்பெயின் 7 புள்ளிகளோடும், குரூப் ஐயிலே பிரான்ஸ் 9 புள்ளிகளோடும், குரூப் ஜேயிலே அர்ஜென்டினா 9 புள்ளிகளோடும், கொலம்பியா குரூப் ஏ கேயிலே 7 புள்ளிகளோடும், குரூப் எல்லையில் இங்கிலாந்து 7 புள்ளிகளோடும் முன்னிலையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த நாடுகளிலே எந்த நாடு இறுதிப் போட்டிக்கு வந்து இந்த கோப்பையை தட்டிச் செல்ல போகிறது, 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணத்தை தட்டிச் செல்லக்கூடிய ஒரு நாடு எதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் 19ஆம் தேதி ஜூலை 19ஆம் தேதி வரையிலும் நாங்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. இன்னும்
0: கொஞ்ச நாள் தானே.
1: 2:10 நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைடன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள், இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும், உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva matrum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyaatrugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7

0: 2:24 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். சிகரத்தை தொடலாம், சிகரத்தை தொட்டுட்டு விரும்பிய பாடலையும் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: சாதாரணமே அந்த எந்த போட்டியாக இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ்னு சொல்லி பாயிண்ட்ஸின் அடிப்படையில் எந்த அணி முன்னிலையில் இருக்கிறது என்ற விஷயத்தை மட்டும்தான் பெரும்பாலானவர்களும் பார்ப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு போட்டிலையும் பார்த்தீங்கன்னா சில சில விஷயங்களை மேற்கோள் காட்டி எந்த அணி முன்னிலையில் இருக்கிறது என்று சொல்லிலாம் சொல்லுவாங்க. இந்த சோக்கர் ஃபீஃபா 2026 பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற விஷயம் டீம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங், டிஸ்ட்ரிபியூஷன், டிஃபெண்டிங், டிசிப்ளின், கோல் கீப்பிங், மூவ்மெண்ட், பிசிக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசமான கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த அணி ரேங்கின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதில் அந்த டிசிப்ளினை நாங்கள் டிசிப்ளின் தானே எல்லா விளையாட்டுலையும் டிசிப்ளினானது முக்கியம். அந்த டிசிப்ளின் என்னத்தை வச்சிருக்குன்னு சொன்னால் ஃபவுல் அகெயின்ஸ், ஃபவுல் ஃபோர், எல்லோ கார்ட்ஸ், ரெட் கார்ட்ஸ், இன்டெரக்ட் ரெட் கார்ட்ஸ், ஆஃப் சைட்ஸ்ன்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் மையப்படுத்தி எத்தனை எத்தனை எடுத்துருக்குறாங்கன்றதை வச்சு தான் அந்த டிசிப்ளின் அடிப்படையில் ஒரு நாடுகளை பிரிச்சிருக்கிறாங்க. அதில் முதல் 5 இடத்துல வர நாடுகளை நாங்கள் சொல்லிடுறோம். டிசிப்ளினான நாடுகள்ரா, ஒரு வரைக்கும் தட்ட மாட்டாங்க, எல்லோ கார்டு எடுக்க மாட்டாங்க, ரெட் கார்டு எடுக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் வர நாடுகள் முதல் முன்னிலையில் இருக்கிறது முதலாவதாக ஹைட்டி நினைக்கிறேன். ஹைட்டி, ரெண்டாவது பனாமா, மூன்றாவது இடத்துல கானா இருக்கிறது, நான்காவது இடத்துல பாஸ்னியா, ஐந்தாவது இடத்துல உஸ்பெகிஸ்தான். இந்த 5 நாடுகளும் முறையே இருக்குது. இதில் நம்ம நாடும் வரல, சொக்கர்ல பிரதானமா இருக்கிற நாடுகளும் வரல, அயல் நாடும் வரல. அப்ப
0: என்ன அர்த்தம்
1: சொல்லிட்டு நம்மகள் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஒரு 2:26 மணி நேரத்தில் நாங்கள் எஸ்பிஎம் போர்ட்டஸ் வழங்குகிற தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்டீம் போர்டஸ் நிறுவனம் இன்றைய நாளும் இந்த வாரத்துக்குரிய மலிவினை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வருகின்ற பொழுது மிக மலிவான விலையில் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பெற்றுக் கொள்ளலாம். எஸ்டீம் போர்டஸினுடைய கார்டன் சென்டர் இந்த வாரத்திலும் கூட மும்முரமாக இடம் பிடித்திருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான மரங்கன்றுகள், பூங்கன்றுகள் இவை அனைத்தையும் பெற்றுக் கொள்வது மட்டுமல்லாது தோட்டத்துக்கு தேவையான உபகரணங்களை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்டீம் போர்டஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ள முடியும். வருடம் வளரக்கூடிய அத்தனை விதமான மர வகைகளையும் இந்த வாரத்திலும் உங்களுக்காக வலைப்பினையில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, வேப்ப மரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, வல்லிகை, பொன்னூச்சி, செவ்வரத்தை, பாரிஜாதம், பலவிதமான ரோஸ் கன்றுகள், இவற்றோடு முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்புல் போன்ற பலவிதமான மரக்கறி கன்றுகள் அது நேரத்தில் மர வகைகளை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தாயகத்தின் சுவையோடு உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்தும் நீங்கள் மரக்கறிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அத்தனை விதமான மரக்கறி கன்றுகளையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பிஎம் போர்ட்டஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு பணி என்று பார்க்கிட்ட பொழுது பவளம் மட்ட அரிசி 999 சி கேன் பிராண்ட் ஊதுபத்தி 699, புகை இல்லாத கற்பூர போத்தல் 599, பஞ்சதீப எண்ணெய் 1 லிட்டர் 599, 11 கிலோகிராம் பீபதி சந்திரம் குங்குமம் 1299, எம்டி ஜாம் 329 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பல்வேறு விதமான நூடுல்ஸ் வகைகள் இந்த வாரத்துக்குரிய மலிவு பணியில் இடம் பிடித்திருக்கின்றது. ஹரிச்சந்திர நூடுல்ஸ் 5 for $10 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நிறு நூடுல்ஸ் 299 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் அனைத்து விதமான மில்லட் நூடுல்ஸ் வகைகளும் கூட எங்களுக்காக மலிவு பணியில் இடம் பிடித்திருக்கின்றது. எஸ்பி பிராண்ட் அனைத்து விதமான மில்லட் அரிசி வகைகள் அதே நேரத்தில் அவல் வகைகளை கூட நீங்கள் மலிவு பணியில் பெற்றுக் கொள்ள முடியும். மூங்கில் அரிசி, புழுங்கல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கா அரிசி, கருப்பு கவுனி அரிசி என்பவற்றை நீங்கள் இந்த வாரமும் மலிவு பணியில் பெற்றுக் கொள்வதோடு சிவப்பு அவல், சோள அவல், குதிரைவாளி அவல், கவுனி அவல், திணை மற்றும் சுவாமி அவல் போன்றவற்றை கூட இந்த வாரம் தருகின்ற மலிவு பணியில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு தாயகத்தின் சுவை தருகின்ற அத்தனை விதமான பல வகைகளும் உங்களுக்காக இங்கே இடம் பிடித்திருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது இந்த வாரமும் தரப்படுகின்ற மலிவு பணியில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவிலநீர், அட்னாமுன்னா, கொய்யாப்பழம், நாவல் பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான் போன்ற பல வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அங்காடியில் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், உளநீராக இருக்கட்டும், இவையும் கூட உடனுக்குடன் வெட்டி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் பப்பாசி பழம் நீங்கள் 499 ஈச் ஆக பெற்றுக் கொள்ளலாம். பலாப்பழம் முழுவதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக காணப்படுகின்றது. அதற்காக கூட மலைப்பினை தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெள்ளை வெங்காயம் 10 pounds 499, உருளைக்கிழங்கு 10 pounds 399 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவற்றோடு அனைத்து விதமான குரோசரி, மரக்கறி வகைகள், பல வகைகள் தளபாட பிரிவிலும் மலைப்பினை இடம்பெறுவதோடு கடலுணவு பொருட்கள், மாமிச வகைகளையும் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸுக்கு வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமிலியன் லோரன் சந்திப்பில். உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca East FM தமிழ் செய்திகள்.
1: குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதை அடுத்து ஈரான் மீது இரண்டாவது சுற்று வான்வெளி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. ஹோமுஸ் நீரிணை ஊடாக பயணித்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியமைக்காக ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீண்டும் மீண்டும் வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடியுள்ளார்.
0: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தவிர்க்க முடியாமல் தாவேக அரசு திணறிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திருமண நிகழ்வொன்றில் வைத்து தெரிவித்துள்ளார். திமுகவின் திட்டங்கள் மீது கை வைப்பதற்கு தாவேக அரசுக்கு பயம் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள்வது தமது தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு தற்போது ஒரு பேரிடரில் சிக்கியுள்ளதாகவும் தாவேகாவிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டியது திமுகவின் பொறுப்பு என்றும் உதயநிதி ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையின் செம்மணி மனித புதைக்குழியுடன் தொடர்புபட்டு மேலும் இரண்டு புதைக்குழிகள் யாழில் உள்ளதாக கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ராணுவ சிப்பாயான சோமரத்ன ராஜபக்சே தெரிவித்துள்ளார். செம்மணி சோதனை சாவடி கண்மையில் உள்ள கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியிலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என அவர் கூறியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
4: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4165084 8955 52 4165084 8955 52 Wow, adupidi ungala family la ellaroda smileum uppula uppo factor irukku. Eppadi enda engada whole family ki 10 varshama Dr. Pavithra dan dentist ennoda invisalign parents oda dentures ellam avanga dan seidathu staff ellarum kind and helpful aviad officeum kids friendly endradala enta pilligalum anga dan virumbi povinam Canada Dental Care Planum accept panninam.
2: Sanders Family Dental Clinic, Dr. Pavithranandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Dikumidayal. Ingu mattume Dr. Pavithranandishwarar survey valangukirar. 416-299-1020.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் Anirudh XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
4: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
1: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: இரண்டு மணி 2:44 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த போட்டியில் வென்றால் நெஞ்சில் ஓர் நிம்மதி என்ன மாதிரி கனடாவினுடைய ரசிக பெருமக்கள், கனடா அணியை நேசிக்கின்ற ரசிக பெருமக்களினுடைய எண்ணமாக இருக்கும். 3 மணிக்கு இன்னும் ஒரு 15 நிமிடத்திலே போட்டி ஆரம்பமாகும். கனடாவிற்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஒரு போட்டியாக இது இடம்பெறப் போகின்றது. எங்கு இடம்பெறப் போகின்றது என்பதுதான் மேட்டர். எங்கு நடக்கப் போகுது? லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கப் போகுது, அமெரிக்காவில் நடக்கப் போகின்றது. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அவுட் வெளி பக்கத்தால் காட்டுற நேரத்தில் எப்படி இருக்கும் பிரமாண்டமாக அப்படி ஒரு கிரவுண்டில் நடக்க இருக்குது. வெற்றி வாய்ப்பு என்பதை தொடர்ச்சியாக ரசிகர்கள் அபிமானம் யார் பக்கம் இருக்கின்றதா? கனடாவினுடைய கனடா பக்கம் தான் இருக்குது. 54% அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பார்க்கலாம். நாங்களும் உடனுக்குடன் தகவல்களை தர காத்திருக்கின்றோம். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7.
0: இந்த வேளையில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வாரத்துக்குரிய மலிவு பணியிட்டு வருகின்ற பொழுது ஏராளமான விடயங்களோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பெம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸுக்கு வருகின்ற பொழுது அனைத்து விதமான மரக்கறிகள், பல வகைகள், குரோசரி இவற்றை இங்கே பெறுகின்றதே நேரத்தில் மிக விசாலமான நிலக்குகள் காட்சியரை உங்களுக்காக இருக்கின்றது. தளபாட பிரிவுக்காக புத்தம்புதிய தளபாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை மிக மலிவான விலையில் பல்வேறு சலுகைகளோடு நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் தந்திருக்கின்றது. அதே நேரத்தில் கடலுணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் இவற்றோடு கார்டன் சென்டருக்கான மலைப் பணி நடைபெறுகின்ற அதே நேரத்தில் வீடு மற்றும் கோவில் பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் கூட எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூஜை அங்காடியில் பெற்றுக் கொள்ள முடியும். எனவே அனைத்து விடயங்களையும் ஒரே இடத்துல நீங்கள் பெறுகின்ற நேரத்தில் பணத்தினையும் நேரத்தினையும் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்காக எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். தளபாட பிரிவு என்று பார்க்கின்ற பொழுது 6 pieces வுடன் பெட்ரூம் செட் வந்து $1,299 இந்த வார மலைப் பணியில் இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரத்தில் 3 pieces sofa set $899 ikum 5 pieces dining set $399 ikum 3 pieces recliner sofa set $1,499 ikum petukollam. leather sofas aga irukkirathu, black and brown color option ungalukkaga valagapattukondirukkirathu. adhe nerathil 6 pieces modern bedroom set bed plus dresser and mirror matrum night table udan neengal petukolla mudiyum $1,499 ikum. 2 door almari irukkirathu $299 ikum. glass top coffee table $129 கிரே கோனர் சோஃபா செட் இருக்கின்றது வித் ஒட்டோமனுடன் $899 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது இந்த ஆண்டுக்குரிய பல்வேறு விதமான புத்தம்புதிய தளபாடங்கள் உங்களுக்காக இங்கே காணப்படுகின்றன. உங்களுடைய பேஸ்மெண்ட் என்று வருகின்ற பொழுது அதற்கேற்ற வகையில் தளபாடங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் கிட்ஸுக்கான ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் டேபிளாக இருக்கட்டும், இவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு ஹோம் ஆஃபீஸுக்கு தேவையான தளபாடங்களையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய தளபாட பிரிவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக காணப்படுகின்றது. குரோசரி என்று பார்க்கின்ற பொழுது அப்பளம் $342, இதே நல்லெண்ணெய் 1 liter $799, கோல்டன் ரே சன்ஃபிளவர் ஆயில் 3 liter $899, சீனி போத்தல் $6.799, ஜோதி மிக்சர் $499, எஸ்பி கறி பவுடர் 900 grams $799, அரலியா மற்றும் நிறு ஃபெஸ்டின் வகைகள் $410 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றோடு எஸ்பி பொன்னியரிசி $8.799, எஸ்பி டபுள் பாயில் மட்டா ரைஸ் வந்து $699 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த கோடை காலத்துக்குரிய கொண்டாட்டமாக இங்கே வெளிப்புறத்தில் அங்காடி அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது கரும்பு ஜூஸ், இளநீர் போன்றவற்றை ஃப்ரெஷ்ஷாக உடனுக்குடன் வெட்டி பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறிய தந்திருக்கின்றார்கள். நீங்கள் வர வேண்டிய இடம் பிரிமியன் லோரன் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
1: 2:48 சிகரம் தொடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரமே மீதம் இருக்கின்றன. சிகரம் தொட்ட பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: இதை ஒரு மணிக்கு நீங்கள் வந்தோடனே கேட்டிருக்கணுமே என்று சொல்லியெல்லாம் சில யோசிப்பீங்க. அப்படிலாம் இல்லை, முடிக்கிற நேரமும் அந்த நலத்தை விசாரிச்சுட்டு போறதானே அது ஒரு பண்பு.
1: இல்ல, தொடர்ந்து வர ராஜேஷுக்காக கூட இருக்கலாம் இந்த நலம் நலமறியாவல் அப்படின்ற வார்த்தை. இத வந்து ராஜேஷ் கேட்டுக்கொண்டு இருப்பார்.
0: ஒரு உள்குத்தும் இல்ல,
1: ஒரு உள்குத்தும் இல்ல, அவர் கேட்டுக்கொண்டிருந்துட்டு வந்து பதில சொல்லுவார்.
0: 2:53 இன்றைய நாளும் நாங்கள் இணைந்திருந்தோம் உங்களோடு. சீக்கிரம் தொடர் நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற வாரமும் 8 கயிறுகள் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருவோம். நீங்களும் தெரிவு செய்து சீக்கிரத்திலேறி பாடலை கேட்கலாம் என்று முன்கூட்டியே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல 1ஆம் தேதி சரி நான் பிறகு சொல்லுவேன், நீங்க ஏதாவது சொல்லிருந்தா சமூகத்துக்கு சொல்லுங்க.
1: நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல சமூகத்துக்கு, இதோட நான் விடப்பெற போறேன், அதைத்தான் சொல்லணும். தொடர்ந்து ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோட சஞ்சயன் மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.
0: நன்றி சுரேகா. என்கிற விளம்பரம் பாடலை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
2: வெற்றி நடை போடும் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street North பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6493-5899
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services ippodu pudidaga iniyum Junior Kindergarten mudal Grade 8 variyana manavargalukku oru maada ilavasa vaguppai valingukindrargal. June mudal August varai inda ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509 Morning Siren Shepherd Sandipal Focus Educational Services.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
3: மற்றும் 30 New Delhi Unit 67 Markham
6: 416-461-6401. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 Finch Avenue East Unit 226 அல்லது 3443 Finch Avenue East Unit 402 அல்லது 3630 Lawrence Avenue East Unit 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
7: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
4: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்க, யாருன்னு நீங்க?
3: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: வணக்கம் ராஜேஷ்.
6: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே. சஞ்சய் எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன்.
5: நீங்க கடந்த 2 மணி நேரமும் ப்ரோக்ராம் கேட்கல, அதெல்லாம் இந்த கேள்வி கேட்குறீங்க.
6: ஏன் இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நீங்க?
5: அது தெரிஞ்சானே எங்களுக்கு. எங்களுக்கு தெரியாதா என்ன பாச்சு?
6: இல்லை கேட்டிருந்தாலும் இன்னும் சூப்பராக இருந்திருப்பேன் அப்படி சொல்லணும் நீங்க. கரெக்ட் தானே?
5: அதை நீங்க சொல்லணும்.
6: அதான் நான் சொல்றேங்க, அதான் கேட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருப்பேன். சரி, இதெல்லாம் பிளேபேக் போட்டு பார்ப்போம், மேட்ச் ஹைலைட்ஸ் பார்ப்போம்ல, கேம் முடிஞ்ச பிறகு. அதே மாதிரி வந்து இந்த ஷோவுக்கு நம்ம ஹைலைட்ஸ் பார்ப்போம்.
5: என்ன ஒவ்வொரு பாட்டும் 45 seconds வருவேன்.
6: ஆமாம்,
5: நல்லா இருக்கு.
6: ஓ, அப்படி சொல்றீங்க நீங்க. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றம் ஒரு சினிமா ரசிகர் மன்றம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு ஃபுட்பால் ரசிகர் மன்றமா மாற போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைமிங்ல, இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல
5: நீங்க 19 ஃபுட்பாலோட சொன்னீங்கன்னு சொன்னா அது வேற,
6: அது அமெரிக்கா. அந்த எல்லாம் தாண்டி போனீங்கன்னா தாங்க, எல்லாம் தாண்டி போனீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து குழப்பம் வரும். வரலாற்றுல முக்கியத்துவமான ஒரு தருணம் வந்து கனடா நேஷனல் டீமுக்கு. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் வந்து அவங்க நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போனது கிடையாது இந்த உலக கோப்பையில. இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த ஒரு நாக் அவுட் கேம் போயிருக்காங்க.
5: ரசிகர்
6: மன்றம் பேசுவோம்.

0: வெளியே தான் உட்கார்ந்து உடம்புநிலை சரியில்லை அப்படின்றதுக்காக.
1: அப்ப இதுலயும் வராட்டியும் பிரச்சனை இல்லை, பெருசா பாதிக்காது
0: அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் வந்து அவருடைய ரசிகர்களும் சரி கனடா டீமும் சரி அவர் வந்தா நல்லா இருக்கும், வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து
1: இருப்பீங்க உங்களோட.
0: ஆமாங்க, கொஞ்சம் அதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரங்கில வரும்போது நம்மள வந்து சேர்ந்துக்கணும்ல.
1: அப்புறம் போயிருக்கோம் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு, நீங்க போய்
0: அனுப்பிச்சு நான் போயிருவாங்க பேரை சொல்லி ஸ்பான்சர் பேர் சஞ்சய் அப்படின்னு போட்டு நான் உட்காந்துருப்பாங்க இதுல.
1: ஓ, எல்லாத்துக்கும் ஸ்பான்சர்
0: பேரா? சரி சரி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்துல பாத்தீங்கன்னா அல்பான்ஸ் டேவிஸ் கிடையாது, அது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் தான். இருந்தாலுமே வந்து கனடா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான், உள்ள வரும்போது
1: பாத்தீங்கன்னா
0: ஆமா ஆமா வெல்றோம், அடுத்த ரவுண்டு கண்டிப்பா போறோம்.
1: அல்போன்ஸ் எல்லாம் பிரச்சனை,
0: ஆமா அல்போன்ஸ் புத்திரன் வராரோ இல்லையோ, அல்போன்ஸ் டேவிஸ் வராரோ இல்லையோ,
1: போயிட்டு நாங்க குவார்டர் ஃபைனலுக்கு போறோம் நாங்க.
0: ஆமா குவார்டர் ஃபைனலுக்கு போறோம் அப்படின்னு சஞ்சய் வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு. அந்த கேரண்டியோட நம்ம சூப்பரான ஒரு பாட்டு கேட்க போறோம். அதுக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்குது.
1: 25 டிகிரி செல்சியஸ் அகற்றோடு இருக்குது, 29 உணர்றோம். அதே போலவே இரவு பொழுது 17 டிகிரி செல்சியஸாகவும், நாளைய நாள் திங்கட்கிழமை அதை கூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ்.
0: ஈஸ்ட் எஃப்எம்ஐ காண்டாக்ட் பண்றதுக்கு 416-824-1212 இல்லனா eastfm102.7@gmail.com. உலகத்துல எந்த மூலிலிருந்து நீங்க கேட்கணும் அப்படின்னா eastfm.ca அப்படின்ற இணையதளத்துக்கு போகலாம். இல்லனா iOS ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்கு, அதையும் நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி கேட்கலாம். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பேஜில் எங்களை உடனே நினச்சிக்கலாம். அப்படியும் இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனலில் உங்களுக்காகவே யூடியூப்ல நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம்.

ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்குது, அதையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கேட்கலாம். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், டிக்டாகில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பேஜில் எங்களை உடனே நினச்சிக்கொள்ளலாம். அப்படியும் இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனலில் உங்களுக்காகவே யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம்.

ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்குது, அதையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கேட்கலாம். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், டிக்டாகில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பேஜில் எங்களை உடனே நினச்சிக்கொள்ளலாம். அப்படியும் இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனலில் உங்களுக்காகவே யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம்.

0: பாட்டை பிரதீபுக்கு போட்டாரோ இல்லையோ அவருக்கே வந்து போட்டிருக்காரு மனுஷன் அஸ்வத் மாரிமுத்து. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இது போட்டிருக்காரு. சும்மா நீ வந்து நடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி பிரதீப் விட்டுருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஒன்று ரெண்டு படத்துல பார்த்தீங்கன்னா இப்படி வரை இமாலய வளர்ச்சி வந்திருக்கு அவருக்கு.
1: இமாலய வளர்ச்சி தர்மன் சொல்லிச்சாலும் தர்மன் எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு சொல்லி தெரியல.
0: இப்பதானங்க ஒரு நல்லா பிள்ளையா சொல்லி போட்டு நல்லா ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ள நீங்க வந்து கட்டைய போடுறீங்க.
1: எனக்கு என்ன விருப்பமா
0: இல்ல சொல்லுங்க, காரணம் இருக்கும் சொல்லுங்க.
1: அது எப்படி அந்த இந்த கிராஃப் பாருங்க, எங்கெல்லாம் போய் வந்த கே எஸ் ரவிக்குமார் அதான் ஆரம்பத்துல, ஆனா வெளியில வரல. கே எஸ் ரவிக்குமார், அதுக்கப்புறம் சுந்தர்சி, அதுக்காக சிவி சக்கரவர்த்தி இருந்து அஸ்வத் மாரிமுத்துக்கு வந்து நிக்குது. இப்ப தொடங்கினாங்க எங்க தெரியுமா நடந்திருக்கு அந்த பட துவக்க விழா?
0: ஏதோ ஒரு 10x10 ரூம்ல இருந்துச்சு ஒண்ணு,
1: கார் பார்க்.
0: கார் பார்க்ல
1: ராஜ்கமல், அதாவது அவங்க நிறுவனத்துல கார் பார்க்கிங்ல ஒரு
0: கூடாதான் பேர் வைக்கிற பங்கன் வளைகாப்பு கார் பார்க்ல கொஞ்சம்
1: ஒரு என்ன சொன்ன, அதாவது எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த துல்லியமா கணிக்கக்கூடிய ஒருவர் தானே. எப்படியோ எப்படியோ சிக்கிச்சின்னாவின்னு வாங்க போறோம். நிறைய விஷயங்கள்ல ஏற்கனவே நிறைய விஷயம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 இயக்குநர்களுக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்து எக்கச்சக்கமா செலவழிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த இயக்குனரை கொண்டு வந்திருக்கு. அப்ப இங்கிருந்து ஆரம்பத்துல இருந்தே சிக்கனமா பிடிக்கிறாங்களா என்று சொல்லி அந்த ஒரு கார் பார்க்ல ஒரு கூட அடுத்த அடிச்சு செய்து முடிச்சிட்டாங்க. நானே அதுலே தலைவர் கடுப்பாம் சரியா, அப்ப நண்பன் என்ன செய்யற ஒன்னும் செய்யலாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல. இப்ப எல்லாம் நடக்க போகுது. இப்ப என்னன்னு சொன்னா துரந்தர் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கோடிக்கணக்கில் வசூலிச்சதுன்னு சொல்லி தெரியும். அதெல்லாம் தலைவனுக்கு மூட்
0: மாறினதான்
1: அந்த அப்படி தன்னை படம் கலெக்ட் பண்ணணும் அண்ட் எதிர்பார்ப்புல நிறைய விஷயம் சொல்லி இப்ப நெல்சனுக்கு சொல்லி நெல்சனும் பாடா பழிவ கிருத்திக் ரோஷன் உள்ளு கொண்டு இருக்கிறதும் அதான் ரீசனா. இப்ப இத இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னடாண்டா திரும்பவும் இப்ப படப்பிடிப்பு நிப்பாடி இருக்கா தலைவர்
0: திரும்பவும் நிப்பாடி இருக்காரு.
1: லேட்டஸ்ட் நியூஸ்
0: நான் பேர் பார்க்கும் போதே யோசிச்சேன், தர்மன் பேர் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்காது. கீழே பாத்தீங்கன்னா டெட்லி டாக்டரா, டாக்டர்னா எதுக்கு போவாங்க, உயிரோட இருக்கணும் நானு, எனக்கு சாதாரணமா இருக்குன்னு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு பழைக்கவேன்னு கேட்பாங்க. அவர் பேரே டெட்லி டாக்டர்னா யாராவது போவாங்களா அவர்கிட்ட? லைவ்லி டாக்டர், ஒரு டிவைன்லி டாக்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா பரவாயில்ல, நல்லா கைராசிக்காரர் போவாங்க.
1: இது என்னன்னு சொன்னா நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்படி நடக்குது, படப்பிடிப்பு நிப்பாட்டப்பட்டிருக்குது, எதற்காக நிப்பாட்டப்பட்டது என்றதெல்லாம்
0: இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரியாம இருக்காது. நீங்க ஏதோ கூச்சப்படுறீங்க, நீங்க இருங்க நான் அடுத்த பாட்டு கேப்ல வந்து உங்களை பேச வைக்கிறேன் என்ன மேட்டர் அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து நம்ம
1: இன்னொரு விஷயம் இருக்கு, லியோன் ஜோ லியோன் ஜேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஒரு லைவ்லியான ஒரு கீபோர்டிஸ்ட்ல சொல்லுவாங்க கார்த்திக் தேவராஜ சொல்லுவாங்க. கார்த்திக் தேவராஜ தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு சூப்பர் பிளேயர் தான் லியோ ஜேம்ஸ், வெரி டேலண்டட். அப்படியான அளவு வச்சுதான் டிராகன்ல மியூசிக் பண்ணார் அஸ்வத் மாரிமுத்து. அவர் தான் நம்பி இருந்திருக்கிறார் தலைவர் படத்துக்கு. தலைவர் போவாரா?
0: அவர் அதான் சொல்ல மாட்டாரு. ஜெயிலர் படத்துக்கு வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் முதல் காரணம், ரெண்டாவது காரணம் வந்து அனிருத் அப்படின்னு சொல்லிடுவாரு. எலிஜிபிள் பேச்சுலர் இன் சவுத் ஏசியா இல்ல ஹோட்டல் டோட்டல் ஏசியா அப்படின்னு
1: அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்க, டிசிக்கு ஒரு இதோன்னு போட்டிருக்கா தெரியுமா, என்ன ரிவெஞ்ச் இது ஒரு புதுசா ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் இது மியூசிக் ஒன்று போட்டிருக்காரு.
0: நல்லா இருந்தது, ஆமா நல்லா இருந்தது, நல்லா இருந்தது.
1: இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காது.
0: ஆமா
1: பட்டை கிளப் இது. அப்ப அதே மாதிரி ஒன்று போட
0: யாரும் கோல் எதுவும் போடல.
1: பெருசா எதிர்பார்க்கிறீங்களோ?
0: பெருசா எதிர்பார்க்கறேன், கண்டிப்பா கோல் போட்டதாங்க. இன்னும் புத்துணர்ச்சி

0: பேச முடியும். சரி, தர்மம்
1: கனடா போட்டாதான் புத்துணர்ச்சியோட பேச முடியும்.
0: இல்ல இல்ல, நாங்க சவுத் ஆப்பிரிக்கா போட்டாலும் நம்பிக்கையோட போடணும், அடுத்து மறுபடியும் இவங்க போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட பேசுவோம் நாங்க.
1: இப்ப புரிகிறதா?
0: கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் நாங்க. 3:12. சரி, தர்மன் படத்துல பாட்டு வரல, அதனால தர்மோதரை படத்துல ஒரு பாட்டு கேளுங்க, தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ரசிகர் மன்றம்.

0: தர்மன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்களா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு எண்ணெயில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ட்டு அவ்வளோ காம்பாக்டாக வச்சுருங்க அந்த ஷோ அந்த ஈவெண்ட்டை. கரெக்டாக தான் சொல்லுங்க, அதுக்காக தான் அந்த பாட்டும் போட்டோம் நாங்கள். சிம்பாலிக்கா கேட்டுட்டு வரல தலைவர்
1: கேட்டா சரி. 3:16 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கணும். மிஸ்டர் ஃபிமேல் 16:16 அப்படி சரி, மட்டம் தடிச்சு ஒரு 17 நிமிடங்கள் தாண்டிய நிலையில் எந்த விதமான கோலும் பெறாமல் கனடா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஃபிஃபா 2026 போட்டி இடம்பெற்று வருகின்றது.
0: ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடித்திருவிழா June 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்னும் பல. சுவையான குத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆழித்திருவிழாவை கொண்டாட அழைக்கிறார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். வெர்கோவிட்ஸ் லோ 416-993-8443 ஒன்டாரியோ அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தனது அலுவலகங்களை கார்ன்வால், ஒடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்த சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். 416-993-8443
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் No. 1 PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
6: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டர் சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379 1-819-322-1379
8: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: நாங்களும் இப்படிதான் அதிரோணும் என்று பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் 25 நிமிடங்கள் முடிவுற்ற நிலையில் இந்த விதமான கோலும் இல்லாமல் கனடாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆடிட்டு இருக்காங்க.
1: ஒரு தண்ணி குடிக்க போயிருக்காங்க, இருங்க தண்ணி குடிக்க போயிருக்காங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்து நல்லா தெம்பா வருவாங்க.
0: இருங்க இருங்க இருங்க, இப்ப ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு.
1: அது என்னன்னா, ஒரு பால பிடிச்சிட்டு தென்னாப்பிரிக்கா கோல் கீப்பர் பால பிடிச்சிட்டு அப்படியே ஒரு லைன் உள்ள போயிருக்காரு.
0: அதான்
1: அது சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா அது கோல் ஆகுமா ஆகலையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கிரிக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பால் இருக்கும்போது உள்ளே இருந்தால் வெளியே இருந்தால் அது மாதிரி வந்து சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து என்னன்னு தெரியல, இனிமேல் தான் பேசிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி.
0: இல்லை அந்த ரூல் எல்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க.
1: ஆமாம், அதுவும் கரெக்ட் தான்.
0: இருக்கும். நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் விளையாடிருப்போம்.
1: 10 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடுறீங்க நீங்கள்
0: சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முதல் விளையாடுனதை இப்போ பார்த்தீங்கன்னா ரூல்
1: எல்லாம் ஹைட்ரேஷன் பிரேக்குன்றதை இப்போ தான் அனுப்பிச்சிருக்காங்க.
0: அது கமர்ஷியல்லப்பா, அது அப்படித்தான் இருக்கும்.
1: அப்பதான் விளம்பரம் போட்டு கல்லா கட்ட முடியும்.
0: நீங்க நோண்டி நோண்டி நோங்க எடுக்க கூடாது.
1: அடிக்கிற வெயில்ல 45 நிமிஷம் தண்ணி குடிக்காம உள்ள விளையாட சொன்னா தெரியும் உங்களுக்கு ஹைட்ரேஷன் பிரேக் தேவையா தேவையில்லையான்ட்டு.
0: 3 கிலோமீட்டர் சரி வேணா, 3:27 இப்படி இருந்தாங்க. எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை கேட்கலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுக்கான மலிவு பணியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கான மலிவு பணி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த கோடை காலத்துக்குரிய கொண்டாட்டத்தோடு இந்த மலிவு பணி நடைபெறுகின்றது என்று சொல்லலாம். வெளிப்புறத்தில் அங்காடி அமைக்கப்பட்டு உங்களுக்காக ஃப்ரெஷ் கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், முழுநீர் ஆக இருக்கட்டும், இவை கூட உடனுக்குடன் வெளிப்புறத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவிளநீர், அண்ணாமண்டா, கொய்யாப்பழம், நாவல் பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான் என்பவற்றை கூட நீங்கள் இப்பொழுது இந்த வலிவு பணியில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. விளாம்பழம் 799 அண்ணாமுண்டா பழம் 3 for $12 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு அகத்தி இலை, முருங்கை இலை 299, நெல்லிக்காய் 799, இராசவல்லி 399, எஸ்பி மரசக்கு நல்லெண்ணெய் 899 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பிரேமி நல்லெண்ணெய் 699, பிஎச்ஐ நல்லெண்ணெய் 1199, ரோஸ் சர்பத் 399, தோலக்கலட்டி நெல்லிக்காய் கிரஸ் வந்து 649 பெற்றுக் கொள்கின்ற அதே நேரத்தில் எம்பி சர்பத் இருக்கின்றது 599 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது கிட்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான ஸ்நாக் வகைகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனத்தில் பெற்றுக் கொள்ளலாம். முழு உளுந்து 8.99, மைசூர் பருப்பு 8.599, துவரம் பருப்பு 8.999, பிரிமியர் லண்டனை 699 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு வறுத்த சிவப்பு அரிசிமா 8.899, கிங் கரி பவுடர் 900 கிராம் 1599, டெல்மே சோயா மீட் 89 சென்ட்ஸுக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மீன் டின் $4 for $10, சர்க்கரை $2 for $5, உப்பு $2 for $5, எஸ்பி கரி பவுடர் 799, மெகி கோகனட் பவுடர் 300 கிராம் 399, குட் டே பிஸ்கட் $3 for $3, லெவன் பஃப் $2 for $3, மிக்சர் 499, ஆங்கர் 699, நெக்ஸமால் 699 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதே நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கடலுணவுப் பொருட்கள் மாமி சங்காடியிலும் கூட உங்களுக்கான மலிவு பணி நடைபெறுகின்றது. 30 வருடத்துக்கு மேலாக ஒரு இடத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் அங்காடியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மாமிஸ் அங்காடியாக இருக்கட்டும், இவையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் பத்தியத்துக்கு தேவையான விராட்டு கோழி குஞ்சுகளை இந்த வாரத்திலும் கூட மலிவாக நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஃபிஷ் மார்க்கெட் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விலையில் இப்பொழுது விலை மீன் பவுண்ட் 999, திரளி மீன் பவுண்ட் 599, கருந்திரளி பவுண்ட் 799, கொடுவ மீன் பவுண்ட் 899, பால் சுறா பவுண்ட் 899, கோழிக்கால் பவுண்ட் 269, ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 299, இவற்றோடு மாட்டிறைச்சி பவுண்ட் 999, ஊர் ஆட்டு பங்கு $50 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். காட்டுப்பஞ்சு பவுண்ட் 699 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவை மட்டுமல்லாது ஃப்ரோசன் நண்டு வகைகள், கணவாய் இவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டேஷனுடைய ஃபிஷ் மார்க்கெட்டில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது உங்களுக்காக மரக்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், குரோசரியாக இருக்கட்டும், தளபாட பிரிவு, அதே நேரத்தில் கார்டன் சென்டரில் கூட இந்த வாரத்திலும் மலிவு பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து விதமான மரக்கன்று பூங்கன்றுகள் என்பவற்றை கூட எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டரில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். வர வேண்டிய இடம் ரிப்ளியன் லோரன்ஸ், சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: பாட்டுக்குரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: பிரான்சில் நிலவும் மோசமான வெப்ப அலையின் தாக்கத்தின் மத்தியில் சராசரியை விட கிட்டத்தட்ட 1000 மேலதிக உயிரிழப்புகள் ஒரு வாரத்தில் பதிவாகியுள்ளன. ஐரோப்பாவில் நிலவி வரும் சாதனை அளவிலான வெப்பம் காலநிலை மாற்றமில்லாமல் சாத்தியமில்லை என உலக வானிலை காரண கணிப்பு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது.
1: தமிழ்நாட்டின் புதிய அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் எனவும் தேர்தலுக்கு தயாராக இருக்குமாறும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியினரை அறிவுறுத்தியுள்ளார். தாவேகா ஆட்சியில் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் தாம் பார்த்து பார்த்து வளர்த்த தமிழகத்தை சீரழியவிடப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பதிவு செய்யப்படாத அமைப்பின் ஊடாக பள்ளிகளுக்கு அரச அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்களுக்கு மேலாக லஞ்சம் பெற்ற திமுக பிரமுகரான அரசகுமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
0: இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவு கெப்பலாப்பளவில் ராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 5வது நாளாக அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய போராட்டத்தில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் நேரில் பங்கு பெற்றுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Weekend vibration. Vibration. East FM 102.7.
5: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு. ட்ரெண்ட் பாட்டு.
1: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stephen 102.7.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
2: என்றும் இசையுடன்
8: இஸ்டெஃபம் உங்களுடன்
2: 102.7.

0: எங்க சின்ன ராசா, திரு பாக்யராஜ் அவர்கள் அவருடைய குருநாதரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெண்டு வாரம் கூட ஆவலை நினைக்கிறேன். அதுக்குள்ளே அவங்க அவருடைய உயிரும் பிரிந்து விட்டது. அடுத்தடுத்து இழப்புகள் தமிழ் சினிமாவிற்கு. ஒருத்தர் இயக்குனர் சிகரம் அப்படின்னா, இன்னொருத்தர் திரைக்கதையில் அவருக்கு இன யாருமே இல்லை. டோட்டல் இந்தியன் சினிமாலேயே அப்படின்றது எல்லாருமே அமிதாப் பச்சன் உட்பட நிறைய பேர் வந்து ஒப்புக்கொண்ட விஷயம். திரைக்கதைனா இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய புகழ் அவருக்கு இருக்கு.
1: இந்திய அளவில் இருக்கிற சினிமா கல்லூரிகளில் ஒரு சிலபஸாகவே இருக்குது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவு ஆளுமை, எதிர்பாராத பல பல முடிவுகள்.
0: நம்ம அவர் பாரதிராஜா அவர்களால் ஓரளவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கிட்டத்தட்ட வயதும் காரணமாக இருந்தால், ஆனால் இவர் வந்து யாருமே எதிர்பார்க்கலை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது தமிழ் திரையுலகத்துக்கு. ஸோ இந்த ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணதன் மூலமாக அவருக்கு நம்ம அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். இன்னும் கூட அவரை பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்னாடி எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தொடர்களை அறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வாரத்திலும் உங்களுக்கான மலிவு விற்பனைகளோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பு. நீங்கள் வருகின்ற பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் அனைத்து விதமான பொருட்களையும் மிக மலிவாக நீங்கள் இந்த வாரத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். மரக்கறி வகைகளாக இருக்கட்டும், பல வகைகளாக இருக்கட்டும், இவற்றோடு எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய குரோசரி பிரிவு, இவற்றோடு தளபாடு பிரிவு, கடலுணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் உங்களுக்காக இங்கே இப்பொழுது கார்டன் சென்டரும் இந்த வாரத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இவற்றோடு வீடு மற்றும் கோவில் பூஜைக்கு தேவையான விதமான பூஜை பொருட்களையும் கூட நீங்கள் பூஜை அங்காடியில் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் இப்பொழுது பீட்ரூட் 99 சென்ஸுக்கும், வாழைப்பழம் 89 சென்ஸுக்கும், ஒல்லி பவுன் 199க்கும், ரோமே டொமேட்டோ பவுன் 179க்கும், ரவுண்ட் டொமேட்டோ பவுன் 149க்கும், ஜிஞ்சர் பவுன் 299க்கும், கறி மிளகாய் 299, மரவள்ளி கிழங்கு பவுன் 149க்கும், மல்லி இலை $345, புதினா $343, கேக்கும்ப $350க்கும், பைனாப்பிள் $245க்கும், மாதுளம் பழம் $245க்கும் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது வாழைக்காய் பவுன் 189க்கும், வாழைப்பூ பவுன் 199க்கும், கத்திரிக்காய் பவுன் 199க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். கோடை காலத்துக்குரிய அத்தனை விடயங்களோடு எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே வெளிப்புறத்தில் அங்காடி அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ்ஷான இளநீராக இருக்கட்டும், கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், இவற்றை கூட நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவிலநீர், அண்ணாமுன்னா கொய்யாப்பழம், நாவல் பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான் போன்றவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் இப்பொழுது பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது பலரும் தேடுகின்ற மிக முக்கியமான மூலிகை வகைகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு நோய்க்கும் உரிய பல்வேறு விதமான மூலிகை வகைகளையும் உடனுக்குடன் இங்கே தந்து கொண்டிருக்கின்றார்கள். மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, ருத்தி இலை, முடக்கத்தான் பிரண்டை, எருக்களமிலை என்று சொல்லி அனைத்து விதமான மூலிகை வகைகளையும் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூஜை அங்காடி என்று வருகின்ற பொழுது அனைத்து விதமான பூ வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். திருமண தேவைக்குரிய பூ மாலைகள் போன்றவற்றை கூட நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், ஜவ்வாது, பன்னீர், அத்தர், பித்தளை விளக்கு, உமி, வைக்கோல், சந்தன மாலை, சுலகு வேட்டி, சுவாமி சாரி போன்றவற்றை கூட நீங்கள் இப்பொழுது பூஜை அங்காடியில் பெற்றுக் கொள்ள முடியும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டர் என்று சொல்கின்ற பொழுது அனைத்து விதமான கன்றுகளையும் நீங்கள் இப்பொழுது இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கார்டனுக்கு தேவையான உபகரணங்களை கூட நீங்கள் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்பொழுது மாமரம், புளிய மரம், இவற்றோடு பலவிதமான பப்பாசி மரங்கள் கூட உங்களுக்காக காணப்படுகின்றது. இது மட்டுமல்லாது நீங்கள் அரிதாக தேடுகின்ற அத்தனை விதமான மர வகைகளையும் கூட எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டரில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்டோர் விடயங்களாக இருக்கட்டும், இன்டோர் மரங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் கார்டனில் வைக்கக்கூடிய மரங்களாக இருக்கட்டும், பேட்டியோ மரக்கன்றுகளாக இருக்கட்டும், இவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ள முடியும். வர வேண்டிய இடம் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
0: 3:46 கிட்டத்தட்ட முதல் பாகம் முடிஞ்சிருச்சு, 45 முடிஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து 3 எக்ஸ்ட்ரா ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் எட்டிட்டு இருக்குது. கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம கனடா எடுத்தால் நிறைய பால் இருக்கு, அங்கே கோல் போஸ்ட் கிட்ட தான் வந்து பஞ்சாயத்தே பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க திடீரெண்டு அப்படி திடுக்கிட்டு அட்ரா என்னத்த அடிக்கிறேன் கேட்டு.
0: ஆமா, இங்க இருந்து கத்துனா அவங்களுக்கு நல்ல மைக்கில் போட்டு கத்துனா அவங்க கேட்கணும் நினைக்கிறாங்க. பாருங்க, நிறைய பேர் இயர் மைக்லாம் வச்சிருக்காங்க, ஈஸ்டர் தான் கேட்டு விளையாடுறாங்க நினைக்கிறவங்க.
1: நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு என்ன இது திடீரெண்டு அட்ரா அட்ரா அட்ரா அட்ரா. கனடாவினுடைய பக்கம் பாத்தீங்கன்னா மிக சூப்பராக இருக்கு, நல்ல டிஃபெண்ட் நல்லா இருக்கு, நல்ல ஃபைட்டா. 2 அணிகளுக்கு முக்கியமான போட்டி,
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: நாக் அவுட் ஆனதால 2 முக்கியமான போட்டி, மிக மிக பரபரப்பாகவும் அதே நேரத்துல நல்ல வேகமாகவும் இந்த போட்டி.
0: ஃபேவரட் சஞ்சயன் கனடா தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா ஓவரால் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து 30 இப்போதைக்கு, சவுத் ஆப்பிரிக்கா வந்து 60. ஸோ ஒரு ஃபேவரட் அணின்னு சொல்றது கனடா தான். ஆனால் அவங்க சுவிட்சர்லாந்து கிட்ட பண்ண தப்ப இதில் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சதான் சொல்லணும். ஏன்னா சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து ரொம்பவும் அப்படியே அவங்க தான் வந்து அக்ரஸிவ் விளையாண்டு இருந்தாங்க. இவங்க வந்து அப்படியே சும்மா எவ்வளோ டிஃபெண்ட் பண்ண பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே தலைகீழாக இப்போ நிறைய அக்ரஷனாக விளையாண்டுருக்காங்க நம்ம கனடா. ஸோ இதே அக்ரஸிவ்னு சொல்ல விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல் போடுவாங்க, வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட
1: நாங்களும் சொல்லுவோம்.
0: ஆமாம், இந்த பஞ்சா பற்றி நம்ம நோக்கி நாங்கள் 3:47.
3: சம்பளத்தை குறைத்தும் திருப்தி ஆகாத தயாரிப்பாளர்களை நம்பி பிரயோசனம் இல்லை என்று அஜித் ஆதிக் இணையும் படத்தை தானே தயாரிக்கின்றார் அஜித் குமார். இதை எப்பவோ செய்திருந்தா உங்க ரசிகர்கள் சோதிருக்க மாட்டாங்களே. ரஜினி, அஸ்வத் மாரிமுத்து, ராஜ்கமல் நிறுவனம் இணைந்துள்ள தர்மன் படத்தின் படப்பிடிப்பை தாமதமின்றி ஆரம்பித்தார் அஸ்வத் மாரிமுத்து. அஸ்வத் சிபாரிசு செய்த இசையமைப்பாளர் வேறு, இசையமைத்துக் கொண்டிருப்பவர் வேறாம். விஜய் ஆண்டனிக்கு அடுத்த வெற்றியும் உறுதியாகியது. விஜய் ஆண்டனி நடிப்பில் சசி இயக்கத்தில் வெளிவந்த 100 சாமி படம் மக்களின் வரவேற்பையும் வசூலையும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளதாம். பல ஹிந்தி நடிகர்களை ஜெயிலர் 2 நடிக்க வைக்க முயற்சி செய்து முடியாமல் போற நிலையில் படம் முடிவுற்ற நிலையில் கிருத்திக் ரோஷன் ஓகே சொல்ல அவரை வைத்து ஷூட் பண்ணி அந்த போர்ஷனை படத்தோடு இணைக்கின்ற பணியில் பிஸியாக இருக்கின்றாராம் இயக்குனர் நெல்சன். சூரியன் மண்டாடி படத்தை ஆகஸ்ட் வெளியிட நினைத்து சூர்யாவின் படத்தால் செப்டம்பருக்கு தள்ளி வச்சா சர்தார் 2, டாக்ஸிக் ஆகிய படங்களும் கிட்டத்தட்ட அந்த தேதியை ஒட்டியே வருவது மண்டாடிக்கு மண்டை குடைச்சலை ஏற்படுத்தியிருக்குதாம். இயக்குனர் அட்லியின் அசிஸ்டன்ட் இயக்க இயக்குனர் சங்கரின் மகன் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். 2 பெரிய நிறுவனங்கள் இந்த படத்தை தயாரிக்குதான். அப்படியே வேள்பாரியையும் தயாரித்து இயக்குனர் சங்கரையும் தூக்கி விடுங்கப்பா. தண்டட்டி இயக்குனர் ராம் சங்கையா இயக்கத்தில் கவின் நாயகனாக நடிக்கும் படத்தின் பெயர் பேர் சொல்லும் பிள்ளை. இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பிக்க முதலே இதன் டிஜிட்டல் சேட்டலைட் உரிமைகள் விற்பனையாகி விட்டதாம். ஈகோவால் முட்டி மோதும் சிவகார்த்திகேயனும் செய்யன் பட இயக்குனர் சிவகுமார் முருகேசனும். காரணம் என்னவென்றால், நான் ஒரு முன்னணி ஹீரோ, எனக்கென்று காட்சிகள் வேண்டும் என்கிறாராம் சிவா. அப்படி செய்தால் ஸ்கிரிப்ட் பலாப்போகும் என்கின்றாராம் இயக்குனர். பஞ்சாயத்து தலைவராக ஆண்டவர் நேர்களே, இதில் யார் சரி என்று நீங்களே முடிவு பண்ணுங்க. இதே முரளி படத்தின் ட்ரெய்லரை விழா எடுத்து வெளியிட உள்ளது படக்குழு. இந்த படத்தை பார்த்த படக்குழு என்று சொல்லும் தகவல் என்னவென்றால், இது தமிழ் சினிமாவில் காமெடியன் பரிதாபங்கள் சுதாகர் என்று. தலைவர் 173 படத்திற்காக KS ரவிக்குமார், சுந்தர் சி, சிபி சக்கரவர்த்தி, இறுதியாக அஸ்வத் மாரிமுத்து என்று முற்றுப்பெற்று படத்தின் பெயர் தர்மன் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பவும் ரஜினியின் மனநிலை குழப்பம் தானாம். இந்த முறை காரணம் இயக்குனர் இல்லை, அறிவிப்பை வெளியிட்ட இடம். பஞ்சா 10
4: சொல்லு.
3: பஞ்சா 10

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
6: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28, 647-656-5690, 647-656-5690.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 4:01. ரசிகர் மன்றத்துடைய 2வது மணி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 இல்லனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: 26 டிகிரி செல்சியஸ் அகற்றோனம் இருக்குது, 30 கொண்டிருக்கின்றோம். 3 சதங்கள் குறைவாக நாளை நாள் எரிபொருள் விலை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
0: கனடா ஒரு குரூஷியல் மேட்ச் ஆடிட்டுருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் நாக் அவுட் கேம் இது. இப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இது வரைக்கும் யாரும் கோல் போடலை. கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே தான் இருந்திருக்கு பால் பொசிஷன் ரெண்டு பேருக்குமே. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 56% அவங்ககிட்ட பால் இருந்திருக்கு, மீது 44% தான் கனடா இருந்திருக்கு. ஆனால் கனடாட்ட இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோல் போஸ்ட்டில் தான் அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில். 2-3 வாய்ப்புகள் ரொம்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கோல்ன்ற மாதிரி போய் போட முடியாமல் போயிருக்கு. ஸோ இதே அக்ரஷனோட கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் கோல் போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இப்போ பார்த்த ஞாபகம் இல்லையோ செக்மெண்ட்டுக்கு போகிறோம்.
2: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம் பார்த்த ஞாபகம் இல்லையோ.
1: சரி, ஒரு படம் சஜஸ்ட் பண்ணீங்க நீங்க. அது கிட்டத்தட்ட தலைப்புக்கும் சம்பவத்துக்கும் சரியான ஒரு தலைப்பு தான் உண்மையா. அந்த படம் தூரல் நின்னு போச்சு. 1982 வெளிவந்த இந்த திரைப்படம் April 14 வெளிவந்தது. மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற சந்தேக, அதாவது பலவிதமான விமர்சனங்களை தாண்டி இந்த படம் இந்தளவுக்கு வெற்றி பெறுமான்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ண பலரும் இருந்த நிலையில் இந்த படம் 300 நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வெற்றியை தனதாக்கி கொண்டது. பாக்யராஜ் அவர்களுடைய இயக்கத்தில், அதாவது எழுத்து கூட அவர் தான். இனி அவர படம்னு சொல்ற நேரத்தில் எழுத்துக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர்.

0: ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவள் தான் கல்யாணம் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க. ரெண்டு பொண்ணுமே வந்து வேற வேற, ஒருத்தங்க ரொம்ப மாடர்னா ட்ரெண்டியா இருப்பாங்க. அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது கேட்பாரு உங்களோட பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்ட்டு. அவங்க சொல்லுவாங்க நான் வந்து மணிரத்னம் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் குழப்பத்தில் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு வந்து ரொம்ப ஹோம்லியான ரொம்பவும் வந்து சிம்பிளான ஒரு ஸ்னேகா. அவங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு பாக்யராஜ் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பயே வந்து தெரிஞ்சோம் இவங்க வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி ஆர்த்ரஸாக இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு மிக பரிச்சயமான ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு இயக்குனர்னு கேட்டிங்கன்னா பாக்யராஜ் தான். குறிப்பாக 80s 90s வந்து நிறைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் மெயின். அதில் ஹீரோ வந்து சைடாக இருப்பார். அவரும் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசத்துக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யார் 80s யார் நம்ம ரஜினி கமல், ரஜினி ஒரு பக்கம் ஸ்டைல் போயிட்டு இருக்க, கமல் வந்து அவருக்கு வந்து முதன்மைத்துவம் படுத்தி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கேன். ஹீரோனா அப்படிலாம் இருக்க தேவையில்ல. கண்ணாடி போட்டுட்டு நார்மலாக சட்டை பேண்ட் போட்டு உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் மாதிரி இருக்கலாம் சண்டை கூட போட தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் ஹீரோவாக இருந்தால் போதும். நிறைய இடத்துல தப்பு பண்ணி அசடு வழிஞ்சிக்கிட்டு பேந்த பேந்த முழிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களும் ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்க வச்சதும் ஒரு முக்கியமான விஷயம்.
1: இல்லை வேற ஒரு இடைநிலை ஒரு நடிகராக இருந்தாலும் கூட இவருக்கு என்னத்துக்கு நடிப்பு, வேற இயக்கிட்டே போகலாம்னு சொல்லி வேகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் கூட அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு போன ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் இந்த பாக்யராஜ். அவர் பெரிய நடிகர்களை எந்த அளவுக்கு ஈர்த்திருக்கிறார் என்றதை அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதில் லேட்டஸ்ட் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த துப்பாக்கி படத்தில் விஜய் ஒரு அதை பொம்பளை பார்க்கறதுக்காக வேலையிலிருந்து அப்படியே வந்து யூனிஃபார்மோட காஜல் அகர்வால்
0: என்ன
1: அப்போ அதை பார்க்கறதுக்கு கொண்டு போயிருப்பாராம். அந்த இதில் அதில் வர்ற ஒரு சீனில் ஒரு வெக்கப்படுற சீன் ஒன்று வருமா, அது நான் படம் பார்த்து கண்ணாலே முதல் பார்த்து பட் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த இதில் சொல்லப்படுது. அது அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டால் பாக்யராஜுடைய படங்கள், அவருடைய நடிப்பு தான் அந்த சீனுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக விஜய்க்கு இருந்ததுன்னு சொல்லி ஒரு போயிட்டில் முருகதாஸ் சொல்லியிருப்பார். அப்படியெல்லாம் சின்ன சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த பாக்யராஜ். ஒருவர் இருக்கிற நேரத்தில் அவருடைய அருமை உரிமைகளை பற்றி கதைக்க மாட்டாங்க, அவர் இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அதை பற்றி பல விதமான விஷயங்கள், அவரை பற்றி தெரியாத பல விதமான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அவரை பற்றி சொல்றதா இருந்தால் எக்கச்சக்கமான படங்கள் நாங்கள் கஜிட்டே போகலாம்.
0: ஆமாம், இன்னும் நிறைய வரப்போகுது. நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அவர் படங்கள் நிறையா பேசலாம். இப்போது அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருச்சு, 46 முடிஞ்சிருக்கு, இன்னும் வந்து யாரும் கோல் போடலை, இன்னும் ஒரு 44 பாக்கி இருக்குது, அதில் கண்டிப்பாக கனடா போடுவாங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டைம்லேயே கோல் போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வருவோம். தொடர்ந்து பேசலாம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது ரசிகர் மன்றம்.

0: நான்கு மணி 11 நிமிடம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பார்த்து ஞாபகம் இல்லையோ செக்மெண்ட் தூரல் என்னும் போச்சு திரைப்படம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போலவே 50 நிமிடங்கள் கடந்த நிலையிலே இரண்டு அணிகளும் எந்த விதமான கோல்களையும் பெறாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றது கனடா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இரண்டு அணிகளும்.
1: சரி, தூரல் நின்று போச்ச படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர் பட்டாலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எம்என் நம்பியார் அவர்கள் ஒரு நல்ல குணச்சித்திர கதாபாத்திரத்தில் வந்திருப்பாங்க. சுலக்ஷனா தான் இந்த படத்துடைய ஹீரோயின். ஆனால் இந்த சுலக்ஷனா வந்து ஹீரோயின் ஆகிறதுக்கு முன்னாடி பானுப்ரியா தான் வந்து ஹீரோயின் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஏன்னா பாக்யராஜுடைய முதல் மனைவி அவங்க இரண்டு வரையிலே இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ பூர்ணிமா அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அவங்க பிரவீனா அவங்க தான் அவங்களுடைய முதல் மனைவி. அவங்களும் பானுப்ரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருக்கிறாங்க, அதனால் நிறையா வந்து சேர்ந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து பாக்யராஜ் வந்து பானுப்ரியா பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சரி இந்த பொண்ணை வந்து நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, நல்லா எக்ஸ்பிரசிவ் ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாங்க. பானுப்ரியா வீட்லேயும் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வரும்போது இந்த ஒரு கேரக்டரில் அவங்க உள்ளே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 8வது தான் படிச்சுருக்காங்க பானுப்ரியா. நீ வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிற, நீ வந்து இப்போதைக்கு இந்த ரோலுக்கு வர முடியாது, நீ அட்லீஸ்ட் ஒரு 10வது படிச்சுட்டு வா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தவனே அதெல்லாம் தெரியல இவருக்கு, இவ்வளோ எந்த படிக்கிறாங்க என்ன தெரியல.
0: போட்டோ செஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்கார். போட்டோ செஷன்ல இப்போ என்ன நேராக பார்க்கறதுக்கும் போட்டோவில் ஒரு செஷன் வச்சு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே. அதில் கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டார், சரி இதெல்லாம் சரி வராது,
1: முதல்ல 10th படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறையா பண்ணாங்க. இவங்க பானுப்ரியாவுக்கும் அவங்களோட கெரியரும் சூப்பராக இருந்தது. பாக்யராஜோடையுமே சேர்ந்து படங்கள் பண்ணாங்க, அதுவும் வெற்றி படமாக தான் இருந்தது. இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து இப்படி பாக்யராஜுக்கே நிறைய விமர்சனம் இருந்தோம். இந்த படத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னணி பத்திரிகைகளில் கூட ஏன்னா ரொம்பலாம் படம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி இழுவையாக இருக்குது. ஏன்னா கதை வந்து அப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய உள்ள பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஒரு அசதியை கொடுத்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த படம் அப்போதைக்கு ஆசியாலேயே மிகப்பெரிய தேட்டராக கருதப்பட்ட மதுரை தங்கம் தேட்டரில் 300 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு.
0: நீங்கள் பார்த்துருக்கீங்களா படம்
1: மதுரை தங்கம்லாம் பார்த்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம், அதுலேயும் முக்கியமான ஒரு படம்லாம் பார்த்துருக்கோம் அந்த படத்தில். ஸோ அந்த ஒரு பெருமையுமே இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேட்க போகிற ஒரு பாட்டு ரொம்ப ஒரு கிராமிய மனம் வீசக்கூடிய கேஜே யேசுதாஸ் ப்ளஸ் கிராமியம் அப்படின்னு சொன்னாலே போதும், எவ்வளோ எல்லாமே எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். அந்த வரிசையில் இந்த பாட்டுமே வரும்போது இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர், இந்த பாட்டு வரிகளுக்கு சொந்தக்காரராக இருந்த சிதம்பரநாதன் அவர்களுக்கு சிறந்த
0: பாடலாசிரியருக்கான தமிழக விருது கிடைக்கப்படுது. சங்கராபரணம் ராகத்திலே அமைந்த பாடல் இந்த பாடல், எல்லாமே ராகா பேஸ் பாடலாக இந்த திரைப்படத்தில் பாடல் எல்லாம் அமைந்திருந்தது. இளையராஜா பிரிச்சு மேஞ்சிருப்பார் உங்களை தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஒரு இப்படியான சப்ஜெக்ட் ஒன்று கிடைச்சா அப்படி இருக்கும்.
1: ஆமாம் சரி, என்னதான் கதை ஒரு குயிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுலக்ஷனா அவர்களை சுற்றி தான் கதை நடக்குது. ஒரு கிராமத்தில் பெரும் புள்ளியாக இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட பண்ணையார் மாதிரி இருக்கிறவங்க பொண்ணு தான் சுலக்ஷனா. அவங்க வந்து பொண்ணு பார்க்க போகிறாரு நம்ம பாக்யராஜ். அவங்களுக்கும் பிடிச்சிருது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்ற மாதிரி பார்த்தவொடனே விழுந்துடுறாரு. கல்யாண பேச்சு நடந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வீட்டில் வந்து வரதட்சணைங்க நிறையா கேட்டுறாங்க அவங்க பொண்ணு வீட்டிலருந்து. அதுக்கு வந்து இல்லைங்க, எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு கல்யாணம் நின்று போயிருது. இருந்தாலும் வந்து நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி வந்து வேற ஒரு வழியில் போய் இந்த பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா அப்படின்றதான் ஒரு கதை. இதில் முக்கியமாக நம்பியார் அவர்கள் இந்த பாக்யராஜுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டே வருவார். அவருக்கு பின்னாடியும் ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. இதில் நடுவில் காமெடி ஆக்ஷன் இருக்கும், அப்புறம் சென்டிமெண்ட், லவ் சென்டிமெண்ட், அப்புறம் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட், நிறைய வேல்யூஸோட அந்த படம் இருக்கும்.
0: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனைகளை தன்னுடன் நினைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜ். பெர்கோவெட்ஸ் லவ் 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கான்வால், அடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜ். 416-993-8443.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ2.7
1: Ajax Mitsubishi Canada-vin number 1 PHEV kalai 1.49% rate-il varantham $108 plus tax-il irundhu finance aladhu lease seyyungal 5 aandugalukku aladhu 100,000 kilometers-ukku free oil changes market-ile cheapest SUV best warranty-udan perum vaippaga 2026 RVR kalai varantham $78 plus tax-il irundhu 5 aandugalukku aladhu 100,000 kilometers-ukku free oil changes-udan pettukollungal anaitu pudhiya vaagana kolvenavugalukkum visada parisugalum kaathirukkum Ahmed Tamseen 437-860-7002
2: KM Business Solutions Business Registrations Accounting Income Tax HST Registration Filing Closing and HST Rebate Ithudan Food Handler Certificate Smart Surf Matum PTC License Ivatudan City Matum Alcohol Approval Ivai Matumalla Canadian Citizenship and PR Pura Valikattudal Sri Lankan Dual Citizenship Pura Udavudal KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ் குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம் அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக்கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக்கொள்ளுங்கள் குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட் அழையுங்கள் 437-984-1061 Riverdale Pound Brokers நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க் மார்னிங்சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள் வர்த்தக சாவடிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி தொடர்புகளுக்கு
6: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு தமிழில்
0: டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 2.7

0: சேலம் விஷ்ணு படத்திலிருந்து அந்த சூப்பரான பாட்டு கேட்டோம். சங்கீதராஜன் அவங்களுடைய சேலம், சங்கீதராஜன் தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் சங்கீதராஜன். கன்னடா, தெலுங்கு, மலையாளம் போனீங்க அப்படின்னா அவருடைய ஒரிஜினல் பேரான எஸ்பி வெங்கடேஷ், அது மூலமாக தான் இசையமைச்சிருந்தாரு. தமிழ்லையும் குறிப்பிட்ட சில படங்களில் அவர் இசையமைச்சிருக்காரு அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். 4:27 ஃபிஃபா உலகக்கோப்பையில் இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இந்த நாக் அவுட் ஸ்டேஜ் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்லேயும் கிட்டத்தட்ட 23 நிமிஷங்கள் மேலே ஆயிடுச்சு. 68 நிமிஷம் டோட்டலாக முடிஞ்சிருக்கு. மொத்தம் இருக்க 90 நிமிஷத்தில் இன்னும் 22 நிமிஷங்கள் பாக்கி இருக்க நிலைமையில் கனடாவுமே சரி சவுத் ஆப்ரிக்காவுமே சரி இன்னும் ஒரு கோலும் போடலை. கனடாவுக்கு கிட்டத்தட்ட 7-8 சான்ஸ், சூப்பரான சான்சஸ் இருந்தது. இருந்தாலுமே சவுத் ஆப்ரிக்காவோட ரொம்பவும் அந்த சேலஞ்சிங்கான டிஃபென்ஸை அவங்க பிரேக் பண்ணிட்டு உள்ளே போக முடியல. ஆனாலும் அந்த கனடாவுடைய அக்ரஷன் இன்னும் குறையலை. ஸோ அந்த அக்ரஷன் இன்னும் குறையாமல் இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியூஸோட எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பசுமையான மரக்கறி வகைகள், பல வகைகள், இவற்றோடு குரோசரி வகைகள், இது மட்டுமல்லாது கடலுணவுப் பொருட்கள், மாமிச வகைகள், தளபாடம், கார்டன் சென்டர், பூஜை பிரிவு என்று சொல்லி அனைத்தும் ஒரே இடத்துல உங்களை எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோடை காலம் வந்தாலே கொண்டாட்டமாக இருக்கின்ற இந்த கால பகுதியில வந்து உங்களுக்காக இங்கே ஃப்ரெஷ்ஷான இளநீராக இருக்கட்டும், கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், அவை கூட இங்கே வழியில் உங்களுக்காக உடனுக்குடன் ஃப்ரெஷ்ஷாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற நாவல் பழம், பலாப்பழம், மாம்பழம், மங்குஸ்தான், ரம்புட்டான் என்று சொல்லி ஏராளமான சுவையான பல வகைகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற இந்த மலிவுப் பணியில் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கான இந்த மலிவுப் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் நெஸ்டமால் 699 பேங்கர் 699, மிக்சர் 499, லெவன் பப் 243 குட் டே பிஸ்கட் 343 மேகி கோகனட் பவுடர் 300 கிராம் 399, எஸ்பி கறி பவுடர் 799, உப்பு $245, சர்க்கரை $245, மீன் டென் $410 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். டெல்மெக்ஸ் சோயா மீட் 89 சென்ட்ஸுக்கு, கிங் கரி பவுடர் 900 கிராம் 15.99, பருத்த சுவர் பரிசிமா 8 pounds 8.99, பிரீமியம் நல்லெண்ணெய் 6.99, இதயம் நல்லெண்ணெய் 7.99, துவரம் பருப்பு 8 pounds 9.99, மைசூர் பருப்பு 8 pounds 5.99, முள் உளுந்து 8 pounds 9.99, பிஎச்ஏ நல்லெண்ணெய் 11.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு புளி $243, அப்பளம் $343 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ப்ரூ காஃபி 6.99, எஸ்பி சீரக சம்பாரிசி 12.99, எஸ்பி பொன்னி அரிசி 7.99, எஸ்பி இட்லி அரிசி 6.99, பீரட் ஓயில் 6.99, பிஎச்ஏ சசுமி ஓயில் 750 ml 9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் பலவிதமான சுவையான மாம்பழங்கள் இங்கு உங்களுக்காக விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவற்றை கூட மலிவான விலையில் பெற்றுக் கொள்வதோடு மாம்பழம் உடனுக்குடன் மாங்காய் வெட்டி உப்புத்தூள் இவற்றோடு கலந்து கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பலாப்பழம் நீங்கள் முழு பலாப்பழமாக வாங்குகின்ற பொழுது £129 பெற்றுக் கொள்ள முடியும். அவை கூட இங்கே வெளிப்புறத்தில் உங்களுக்காக உடனுக்குடன் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டேஷனுடைய ஃபிஷ் மார்க்கெட் மற்றும் மாமிசம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்காக இங்கே விலை மீன் பவுன் 9.99, திரளி மீன் பவுன் 5.99, கரன் திரளி பவுன் 7.99, கொடுவா பவுன் 8.99, பால் சுரா பவுன் 8.99, கோழிக்கால் பவுன் 269, ட்ரம் ஸ்டிக் பவுன் 299, மாற்றச்சி பவுன் 9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஊர் ஆட்டு பங்கு $50, காட்டு பன்றி பவுன் 6.99 பெற்றுக் கொள்வதோடு பத்தியத்துக்கு தேவையான விராட்டு கோழி குஞ்சு வகைகளை கூட நீங்கள் உடனுக்குடன் இங்கே இப்பொழுது எஸ்பி போட்டத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றுக்கான மலிவுப் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து கொள்கின்ற வாய்ப்பு உங்களுக்காக காணப்படுகின்றது. இங்கே உடனுக்குடன் உங்களுக்கான சேவைகளை வழங்க கஸ்டமர் சர்வீஸ் பணியாளர்களும் இருக்கின்றார்கள். நேரத்தையும் பணத்தினையும் சேமித்துக் கொண்டு இந்த வாரத்துக்குரிய உங்களுக்கான ஷாப்பிங் என்று வருகின்ற பொழுது நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து ஈரான் மீது இரண்டாவது சுற்று வான்வழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. ஹோமுஸ் நீரணை ஊடாக பயணித்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியமைக்காக ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீண்டும் மீண்டும் மீறுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தவிர்க்க முடியாமல் தாவேக அரசு திணறிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திருமண நிகழ்வு ஒன்றில் வைத்து தெரிவித்துள்ளார். திமுகவின் திட்டங்கள் மீது கை வைப்பதற்கு தாவேக அரசுக்கு பயம் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள்வது தமது தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு தற்போது ஒரு பேரிடரில் சிக்கியுள்ளதாகவும் தாவேகாவிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டியது திமுகவின் பொறுப்பு என்றும் உதயநிதி ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் செம்மணி மனித புதைகுழிகளுடன் தொடர்புபட்டு மேலும் இரண்டு புதைகுழிகள் யாழில் உள்ளதாக கிருஷ்ணாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இராணுவ சிப்பாயான சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செம்மணி சோதனைச் சாவடிக்கு அண்மையில் உள்ள கோயிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கிச் செல்லும் வீதியிலும் புதைகுழிகள் இருக்கலாம் என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
0: நான்கு மணி 34 நிமிடம் முடிஞ்சிருக்கு. கனடாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அந்த போட்டியில் இதுவரைக்கும் யாரும் இன்னும் கோல் போடல. இன்னும் 16 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 16 நிமிஷத்தில் யார் கோல் போட போறா, யார் ஜெயிக்க போறா அப்படின்னு தெரிஞ்சிடும். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், இது ரசிகர் மன்றம்.
2: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் காணம், இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினிலே

0: இது காட்சியிலே வரும் கீதம். காட்சியிலே வரும் கீதம்
1: இசையும் எங்கள் இசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
8: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
9: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.
10: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
11: திலீப் சொல்லும் போது நான் யாரு இந்த திலீப்ன்னு, விஜய் மேனல் சார தெரியும், அவரை பேர் கொஞ்சம் பார்க்க கூட பெருசா இருப்பாரு. பேரு சொல்லும் போது ஆளை காணோம், பார்த்தா கீபோர்டு பின்னாடி குட்டியா இருந்து இவ்வளவு குட்டி பையன் ராஜா சாருக்கு வசிக்கிறாரான்னு நான் யோசிச்சதுண்டு. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்ல எல்லாம் நடந்து ரெண்டு கை இப்படி பாக்கெட்ல போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு பையன் நடந்து போகும்போது எனக்கு வந்து ராஜா சாரோட இன்சார்ஜா இருக்கிற கல்யாணம் சுப்பையா ரெண்டு பேர் இருக்காங்க, அவரு தான் சொல்லி கொடுத்து. இவரு தான் ஆர்கே சேகர் சாரோட பையன். இப்ப இங்க வாசப்போ இவர் இவரோட பேரு தான் திலீப்பா. சார் இடையில இடையில கூப்பிடுறது கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரோஜா ரெக்கார்டிங்ல தான் என்ன ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணது. எப்பவுமே ரொம்ப நிறைய பேச மாட்டாரு, ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு சாங் சொல்லி கொடுப்பாரு, கத்துக்கிட்டு அவ்வளவுதான். இந்த எஸ்பெஷலி இந்த பாட்டு பாடும்போது, மலர்களை பாடும்போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. யூஸ்வலி ஈவினிங் செட் டைம்ஸ்ல தான் கூப்பிடுவாங்க ரெக்கார்டிங்க்கு, ஒரு 6 மணிக்கு மேல இல்லைன்னா சம்டைம்ஸ் 8 மணிக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ எனக்கு வந்து லேட் நைட் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னு நான் முன்னாடியே ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப லேட் நைட் எனக்கு போறது கஷ்டம்னு நான் சொன்னதுனால இது வந்து டே டைம்ல தான் கூப்பிட்டாங்க. காலையில 10 மணி 11 மணி அந்த மாதிரி டைம்ல போனேன். நான் பாடிட்டே இருக்கேன், பல்லவி பாடிட்டேன். அப்புறம் உடனே டாக் பேக், சித்ராஜி உடம்பு சரியா தான் இருக்குன்னு இருக்கு, உங்களுக்கு உடம்பு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? நான் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொன்னேன். பல்லவி மறுபடியும் ஒரு தடவை ஏதாவது சேஞ்ச் பண்ணி எல்லாம் பாடும்போது மறுபடியும் கேட்டாங்க, இல்லை கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்கிறீங்களா? எனக்கு மனசுல ஒரு டென்ஷன், ஐயோ நான் பாடுறது சரியில்லையா, ஏன் அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லையா, அதனாலதான் பிரேக் எடுக்கலாமா இல்ல உடம்பு சரியில்லையான்னு எல்லாம் கேக்குறாரான்னு நினைச்சேன். அந்த பாட்டு பாடி முடிச்சாச்சு, ஓகே சொல்லி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் அவரை கேட்டேன், நீங்க அப்ப அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, நான் பாடினது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் இந்த பாட்டுல அப்படி சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னு. அவருக்கு ஞாபகமே இல்லை. அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்றாரு.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு. 4:50 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்னதான் 89 இந்த போட்டி முடிவடைகிற நிலைக்கு வந்தாலும் மிக இறுக்கமான நிலையில் இந்த போட்டி என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கனடா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி யாரென்னா ஒருவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், நீயா நானா என்ற முறையில் போயிட்டு இருக்கு. உண்மை செம்ம ஃபைட்.
1: ஆமாம் ஆமாம், ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தருடைய கோட்டையை தகர்த்திட்டு இன்னொருத்தங்க போகிறாங்க. இருந்தாலும் கடைசியில் கோல் கீப்பர் வந்து ரொம்ப அருமையாக பிடிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட 90 முடிஞ்சிருச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுலேயும் யாரும் கோல் போடல அப்படின்னா பெனால்டி ஷூட் போட வேண்டியிருக்கும்.
0: சவுத் ஆப்பிரிக்கா சைடில் அந்த கோல் கீப்பர் முகத்தை காட்டினாங்க, அது போல் வந்துட்டு இருக்குது, அப்போ அதை ஜூம் பண்ணி காட்டினாங்க, வாரானே வாரானே
1: வாரானே. அங்கே அவ்வளோ பரபரப்பாக ஒருத்தர் நின்றுருக்காரு, நீங்கள் வந்து காமெடி பண்ணுறீங்க, வடிவேலு காமெடி பண்ணிட்டு
0: இருக்கிறீங்க. சரி,
1: இந்த சமயத்தில் நம்ம எஸ்பி இம்போர்ட்டர்ஸோட தொடர்பில் இருந்துக்கலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் பிரிமிலியன் லோரன்ஸ் அருகில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான மரக்கறி வகைகள், குரோசரி, அதே நேரத்தில் தளபாடங்கள் என்று சொல்லி ஒரு பிரிவு சிறப்பித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் வந்து உங்களுக்காக கடலுணவுப் பொருட்கள், வாமிச்ச வகைகளோடு வெளிப்புறத்தில் இங்கே உங்களுக்காக கார்டன் சென்டர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கு தேவையான மரக்கறி கண்டுகள் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கான சிறந்த வாய்ப்பாக கார்டன் சென்டர் உபகரணங்களையும் நீங்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பூஜை பொருட்களை பூஜை அங்காடியில் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனையில் இப்பொழுது ஆங்கர் 699, அப்பளம் 342 இதயம் நல்ல எண்ணெய் 1 liter 799, கோல்டன் ரைஸ் சன்ஃபிளவர் ஆயில் 3 liter 899, சீனி போத்தல் 6 pounds 799, ஜோதி மிக்சர் 499, எஸ்பி கறி பவுடர் 900 gram 799, ஃபிஷ் டீன் 4 for $10 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஓரி குளோன் பெரியது 499, எஸ்பி பொன்னி அரிசி 8 pounds 799, எஸ்பி டபுள் பாயில் மட்டா ரைஸ் வந்து 699 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பாலக்காட்டு கருப்பு அரிசி 8 pounds 899, பொன்னி அரிசி 8 pounds 799, சோப்பு அரிசிமா 8 pounds 899, சோப்பு பச்சை அரிசி 8 pounds 899 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் ட்ரைட் ரெட் சில்லி வந்து $4 for $5 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் $2 for $10 நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு குடாஸ் பாபோயில் ரைஸ் வந்து 11.99 இப்பொழுது சிறப்பு விலையில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவற்றோடு காவேரி சீ சால்ட் மற்றும் எஸ்பி சீ சால்ட் என்பன $2 for $5 நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு நன்னாரி சர்பத் 299, மேகி கோகனட் பவுடர் 1 kilogram 14.99, மேகி கோகனட் பவுடர் 3.99, எஸ்பி ஊர்க்குத்தரசி 8 pounds 599 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். எஸ்பி இட்லி அரிசி 8 pounds 699, அனைத்து விதமான மில்லட் அவல் வகைகளும் 399 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். குட் டே பிஸ்கட் $3 for $3 உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவற்றோடு அனைத்து விதமான கீரை வகைகளையும் நீங்கள் வலிவாக பெற்றுக் கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான கீரை வகைகள் இங்கே உங்களுக்காக உடனுக்குடன் பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது. வெள்ளாரை பொன்னாங்காடி என்பவற்றை 799 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கோடு மைசூர் பருப்பு 8 pounds 599, வெள்ளை உளுந்து 599 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய தளபாட பிரிவிலும் கூட மிகச்சிறப்பான மலிவு பண்ணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே நிலக்கல் காட்சியவையில் புத்தம் புதிய தளபாடங்கள், ஏராளமாக இருக்கின்றது. உங்களுடைய தேவைக்கேற்ற வகையில் தளபாடங்களை பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது வீட்டில் பேஸ்மெண்ட் ஆக இருக்கட்டும், லிவிங் ரூம் ஆக இருக்கட்டும், டைனிங் ரூம் ஆக இருக்கட்டும், கிட்ஸுக்கு
1: அவங்க எதுவும் கோல் போட்டக்கூடாது. ஸ்டீஃபன் வந்து ஒரு சூப்பரான அருமையான கோல், அருமையான ஒரு கோல்.
0: ஆர்ஜி பாலாஜி கமெண்ட் கேட்கற மாதிரி இருக்கு.
1: நாங்கெல்லாம் ஜஃபார் காலத்துக்கு கமெண்ட் கேட்டு இருந்தவங்க. சூப்பரான ஒரு கோல். இன்னும் ரெண்டே நிமிஷம் தான் பாக்கி இருக்கு, ரெண்டு நிமிஷம் கூட இல்ல, ஒன்றரை நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அந்த ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிச்சாங்க அப்படின்னா கனடா அந்த டாப் 16, அந்த 16 ரவுண்டுக்கு போகுது அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம ஒரே கொண்டாட்டம் தான் இந்த வருடம் ஜூலை 1st நம்ம கனடா டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா தான் இருக்க போகுது.
0: நிச்சயமா கொண்டாட்டமா இருக்கும். அதுக்கு என்ன, இப்ப நாங்க சேஃப், இப்ப ஒரு கோல் அடிச்சா நாங்க சேஃப் தானே. இப்ப 5 நிமிடம் மேலதிக நேரமாக 5 நிமிடங்கள் வழங்கப்பட்டது. எனவே அந்த நிமிடத்துக்குள்ள அல்போன்ஸ் வந்ததும் வந்தார், ஒரு கோலை போட்டாங்க. ஆனா நினைஞ்ச அல்போன்ஸ் தான் போட்டாருன்னு பார்த்தா
1: ஸ்டீஃபன். ஆமா ஸ்டீஃபன். இருந்தாலும் அல்போன்ஸ் வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு.
0: அப்ப நீங்க சொன்ன சரிதான்.
1: ஆமா
0: அப்ப அதால
1: வரும்போது
0: எனவே அந்த வெற்றியோடு நாங்களும் சந்தோஷமாக நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். இவ்வளவு நேரம் ரசிகர் மன்றம் உங்களை திருப்திப்படுத்தியிருக்கின்ற நம்பிக்கையோடு. அதே போல் 5 மணி முதல் 7 மணி வரை 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சிகளோடு ஜாஸ்மிதா மற்றும் நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
1: உங்கள் நண்பன் ராஜேஷ்.
0: உங்கள் நண்பன் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
3: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
2: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்கள்.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
1: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough. 647-980-4779.

நன்றி நன்றி சஞ்சயன், நன்றி ராஜேஷ். நேரம் சரியாக 5:01 ஆகிவிட்டது. சோ இனிய மாலை வணக்கம் நேர்களே, அதுவும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். இதமான இந்த மாலை பொழுதில் மனதுக்கு சுகமான பாடல்களை ஏந்தி வந்து இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்இன் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன். சோ தொடர்ந்து நாங்களும் குட்டீஸோட சூப்பரான பாடல்களை கேட்பதற்கு முன்பு வெளியில் இப்பொழுது காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 26°C, உணர்நிலை 30°C. அதே போன்று ஜிடிவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை 3% குறைய உள்ளது. அதே நேரத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்நூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் உங்களுடன் இணைந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. 16 வயதுக்குட்பட்டவர்கள் அழையுங்கள். 416-554-4400.

0: நேரம் 5:07 இஸ்டெஃபமில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள். ஸோ அஃபிஷியலி சம்மர் பிரேக்கும் தொடங்கிவிட்டது. ஸோ எல்லா குட்டீஸுமே பிஸியாக அவைலபிள், நல்ல ஃபன்னாக இருப்பினோம்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஃபன்னோடு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டால் உங்களோட மூடி இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக ஆகும். ஸோ அழையுங்கள், 416-554-4040. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைந்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோ வெட்ஸ்லா, 416-993-8443. அன்டேரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோர்ன்வால், ஆரோவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகிறார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், 416-993-8443. என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் SP இன்போர்ச்சர்ஸ் தரும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோடை காலத்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கான வாய்ப்பாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இந்த வாரத்திலும் தருகின்ற மலிவு விற்பனை காணப்படுகின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது இங்கே வெளிப்புறத்தில் கார்டன் சென்டர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது வெளிப்புறத்திலே ஃப்ரெஷ் இளநீராக இருக்கட்டும், கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், அவற்றை

நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்துல பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுக்கான மரக்கறி ஷாப்பிங்காக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், குரோசரியாக இருக்கட்டும், தளபாடங்கள், அதே நேரத்தில் கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள், இது மட்டுமல்லாத பூஜை பொருட்கள் என்று சொல்லி அனைத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளியில இருக்கிற கார்டன் சென்டரை பொறுத்தவரை இங்கே கனகாம்பரம், துளசி, வேம்பு, கருவேப்பிலை, அப்பள், பியர்ஸ், செவ்வந்தி, கற்றாழை, செவ்வரத்தை, ஹேங்கிங் பாஸ்கெட் இருக்கின்றது, மல்லிகை, வாழைமரம், மணி பிளான்ட், மணிவாழை, வருடம் முழுவதும் வளரக்கூடிய மரங்கள் என்று சொல்லி ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக காணப்படுகின்றன. இந்த வாரத்தில் ஹேங்கிங் பாஸ்கெட் கூட நீங்கள் மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். 4-4 டீல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2 ஹேங்கிங் பாஸ்கெட் டீல் இருக்கின்றது. இப்படி ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் எஸ்பிஎம் போர்ட்டர்ஸினுடைய பர்னிச்சர் என்று பார்க்கிட்டு பொழுது 6 பீசஸ் குடன் பெட்ரூம் செட் 1299 டாலர்ஸுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் 6 பீசஸ் மாடர்ன் பெட்ரூம் செட் இருக்கின்றது. இதுல இந்த பெட்ரூம் செட்டை பாத்தீங்கன்னா பெட் பிளஸ் டிரெஸ்ஸர், மிரர், இது மட்டுமல்லாது 1 நைட் டேபிளுடன் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது 1499 டாலர்ஸுக்கும். 2 டோர்களை கொண்ட அல்மார் வந்து 299 டாலர்ஸுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது கிளாஸ் டாப் காஃபி டேபிள் இருக்கின்றது 129 டாலர்ஸுக்கும். கிரே கோனர் சோஃபா செட் வித் ஒட்டமனுடன் நீங்கள் 899 டாலர்ஸுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த பலபாடம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கின்ற பொழுது மிக விசாலமான நிலக்கீழ் காட்சி அறை இருக்கின்றது. உங்களுடைய டைனிங் ரூமுக்கு தேவையான தளபாடங்களா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி லிவிங் ரூமுக்கு தேவையான தளபாடங்களா இருக்கட்டும், கிட்ஸுக்கு தேவையான கம்ப்யூட்டர் டேபிள், அப்படி இல்லாட்டி ஸ்டடி டேபிள், அது நேரத்தில் உங்களுடைய ஹோம் ஆஃபீஸுக்கு தேவையான தளபாடங்கள் அவற்றை கூட உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாத நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்குரிய சின்ன தளபாடங்கள் தேவை என்றால் கூட அவற்றை கூட நீங்கள் நேரடியாக இங்கே வந்து பார்த்து பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த கோடை கால கொண்டாட்டம் என்று பார்க்கிற பொழுது வெளிப்புறத்தில் இங்கே மும்முரமாக பல விடயங்கள் இடம்பிடித்திருக்கின்றது. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவிலநீர், அண்ணாமுன்னா, கொய்யாப்பழம், நாவல் பழம், ரம்புட்டான், நங்குஸ்தான் போன்றவை கூட இங்கே உடனுக்குடன் வெளிப்புறத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோடை காலத்துக்குரிய அந்த கொண்டாட்டத்தோடு நீங்களும் ஷாப்பிங் செய்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வர வேண்டிய இடம் ரெப்ளியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Side and Shepherd Sandipal. Focus Educational Services.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.
7: நேரம் 5:22. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் நிலவன். எப்படி இருக்கிறீங்கள்
8: நிலவன்?
7: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சரி, உண்டுக்கு என்ன பாடல் கேப்ப?
8: நீங்க
7: நல்ல வடிவா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா? நன்றி, வணக்கம் நிலவன். ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடி திருவிழா ஜூன் 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்னும் பல. சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசியான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்துடனும் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கிறார்கள். 16 வயதுக்குட்பட்டவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்டெஃபமின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6
3: East FM Tamil Seedigal.

பிரான்சில் நிலவும் மோசமான வெப்ப அலையின் தாக்கத்தின் மத்தியில் சராசரியை விட கிட்டத்தட்ட 1000 மேலதிக உயிரிழப்புகள் ஒரு வாரத்தில் பதிவாகியுள்ளன. ஐரோப்பாவில் நிலவி வரும் சாதனை அளவிலான வெப்பம் காலநிலை மாற்றமில்லாமல் சாத்தியமில்லை என உலக வானிலை காரண கணிப்பு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் எனவும் தேர்தலுக்கு தயாராக இருக்குமாறும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியினரை அறிவுறுத்தியுள்ளார். தாவிக ஆட்சியில் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் தாம் பார்த்து பார்த்து வளர்த்த தமிழகத்தை சீரழியவிடப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பதிவு செய்யப்படாத அமைப்பின் ஊடாக பள்ளிகளுக்கு அரசு அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்களுக்கு மேலாக லஞ்சம் பெற்ற திமுக பறிமுகரான அரசுகுமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவு கேப்பாபுலாவில் இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 5வது நாளாக அப்பகுதி மக்களின் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய போராட்டத்தில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் நேரில் பங்கு பற்றியுள்ளார்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: நேரம் 5:32 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் நிலா. அப்படி இருக்கிறீங்களா நிலா? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப? ஓகே, நல்ல பாடல் கேட்டு இருக்கிறீங்க நிலா. சொல்லுங்க, சம்மர் பிரேக்கு என்ன ஸ்பெஷலா செய்து நீங்க? பார்க்குக்கு போனீங்க. ஓகே, நீங்களும் நல்ல வடிவா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா? ஓகே, நன்றி, வணக்கம் நிலா. 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 4164544400.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய் மப்பல அப்படி தாண்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin, 437-860-7002, 437-860-7002.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: நேரம் 5:41. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் நிவ்யா. அப்படி இருக்கிறீங்களா நிவ்யா? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப? காட் மோட். ஓகே, சரி. அந்த பாடலை கேட்பதற்கு முன்பு நிவ்யா சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட் சீசன் என்ன? சம்மர். ஓகே, ஸோ நாங்களும் இப்போ சம்மர் சீசனில் இருக்கிறபடியே நீங்கள் இந்த சம்மர் சீசனை நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா? ஓகே, நன்றி. வணக்கம் நிவ்யா. குட்டீஸ், இதே போன்று நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: நேரம் 5:46 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். பெர்மன்வில்லில் இருக்கும் ஆல் டே பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்துக்கு அனுபவம் உள்ள குக் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 6472676986 இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகள அலையுங்கள். 4165544040 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற நிறைவு தகவலோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் உங்களுக்குரிய அத்தனை மலிவு விற்பனைகளோடும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்துக்குரிய மலிவு பின்னர் பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 சென்ஸுக்கும் வாழைப்பழம் 89 சென்ஸுக்கும் உள்ளி £1.99 ரோமை டொமேட்டோ £1.79 ரவுண்ட் டொமேட்டோ £1.49 ஜிஞ்சர் £2.99 கறி மிளகாய் £2.99 மரவள்ளி கிழங்கு £1.49 மல்லி இலை $3.45 புதினா $3.43 கேக்கும்பர் $3.42 பைனாப்பிள் $2.45 மாதுளம் பழம் $2.45 பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது வாழைக்காய் £1.89 வாழைப்பூ £1.99 கத்திரிக்காய் £1.99 பெற்றுக் கொள்ளலாம். இவற்றோடு வெள்ளை வெங்காயம் £10.499 உருளைக்கிழங்கு £10.399 பப்பாசி பழம் £4.99 ஈச் ஆக நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது எஸ்பி இம்போர்ட்டேஷனுடைய கடலுணவு பொருட்கள் மாமிசாங்காடி என்று வருகின்ற பொழுது அங்கேயும் மலைப்பெரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விலை மீன் £9.99 திரளி மீன் £5.99 கரந்திரளி £7.99 கொடுவா £8.99 பால்சரா £8.99 கோழிக்கால் £2.69 ட்ரம் ஸ்டிக் £2.99 மாற்றச்சு £9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஊர் ஆட்டு பங்கு $50 காட்டு பன்றி £6.99 பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது கனவாய் இறால் நண்டு போன்றவை கூட உங்களுக்காக இருக்கின்றது. ஃப்ரோசன் நண்டு வகைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றோடு பத்தியத்துக்கு ஏற்ற வகையில் விராத்து கோழி குஞ்சுகள் இவை கூட இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு பணியில் இடம்பெறுகின்றன. குரோசரி என்று பார்க்கின்ற பொழுது பிஎஸ்சி நல்லெண்ணெய் £11.99 முழு உளுந்து £8.99 மைசூர் பரப்பு £8.599 துவரம் பரப்பு £8.999 மதியம் நல்லெண்ணெய் £7.99 கிருமி நல்லெண்ணெய் £6.99 வறுத்த சுவப்பு அரிசிமா £8.899 கிங் கரி பவுடர் 900 கிராம் $15.99 டெல்மே சோயா மீட் $0.89 சர்க்கரை $2.45 உப்பு $2.45 எஸ்பி கரி பவுடர் $7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டரிலும் கூட மலிவுப்பினை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி கன்றுகளாக இருக்கட்டும், பூங்கன்றுகளாக இருக்கட்டும், தோட்டத்துக்கு தேவையான உபகரணங்கள் பசலையாக இருக்கட்டும், அவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பூஜை அங்காடிகள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பன்னீர், அத்தர், பித்தளை விளக்கு, உமி, வைக்கோல், சந்திரமாலை, சுலகு, சுவாமி சாரி போன்ற அனைத்து விதமான கோவில் மற்றும் வீட்டு பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களை கூட பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அனைத்தையும் ஒரே இடத்தில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்கின்ற வாய்ப்பினை உங்களுக்காக எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். வாரம் முழுவதும் உங்களுக்கான மலிவு பணி காணப்படுகின்றது. நீங்கள் வர வேண்டிய இடம் ரெப்ளியன் லோரன் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: எளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்த

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
3: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வருவ ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம், June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை Ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
7: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 92.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 6:01. நீங்களும் தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் இணைந்திருக்கிறீர்கள். ஸோ குட்டீஸ், நாங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம். ஸோ சூப்பரான பாடல்கள் கேட்பதற்கு முன்பு வெளியில் இப்பொழுது காலநிலை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 26°C, உணர்நிலை 29°C. அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் எரிபொருள் விலை நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய உள்ளது. ஸோ 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அதே போன்று நாங்கள் முதலே சொன்னது போன்று சம்மர் பிரேக்கும் தொடங்கிவிட்டது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷலான பிளான்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கிறீங்கள் என்றால் அதையும் எங்களோடு ஷேர் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4000.

நேரம் 6:07 இஸ்டெஃபம் 102.7 காட்சலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன விதமான பாடல்கள் பிடிக்குதோ அதை அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அலையுங்கள் 416-554-4000.

ஒலித்தது அப்புச்சி கிராமம் திரைப்பட பாடல். நேரம் 6:11. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அளிக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வேர்கோ வெட்ஸ்லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை பெற்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோர்ன்வால், ஆடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகிறார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443. 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
5: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்,
8: என்னது
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
11: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 6:26 இஸ்டஃபமில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ ஃபிஃபா உலகக்கோப்பையின் 32 அணிகள் சுற்றில் கனடா தென் ஆப்பிரிக்காவை 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சோ எஸ், கோல் வந்து 1-0 என்ற கோல் அடிப்படையில் தான் இப்பொழுது கனடா வெற்றி பெற்றுள்ளது. சோ இதனால் கனடா ரவுண்ட் 16 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அண்ட் இந்த நெக்ஸ்ட் மேட்ச் வந்து July 4 சரியாக 1:00 தொடங்கும். அண்ட் இட் வில் பி ஐதர் கனடா வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் ஓர் மொராக்கோ. சோ நாங்களும் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்பு 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4000. அப்கோர்ஸ் இந்த வெற்றியினை நாங்கள் கொண்டாடி ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். இது ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து ஈரான் மீது இரண்டாவது சுற்று வான்வழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணை ஊடாக பயணித்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியமைக்காக ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீண்டும் மீண்டும் மீறுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தவிர்க்க முடியாமல் தவிக்க அரசு திணறிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திருமண நிகழ்வு ஒன்றில் வைத்து தெரிவித்துள்ளார். திமுகவின் திட்டங்கள் மீது கை வைப்பதற்கு தவிக்க அரசுக்கு பயம் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள்வது தமது தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு தற்போது ஒரு பேரிடரில் சிக்கியுள்ளதாகவும் தாவேக்காவிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டியது திமுகவின் பொறுப்பு என்றும் உதயநிதி ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் செம்மணி மனித புதைக்குழிகளுடன் தொடர்பு பட்டு மேலும் இரண்டு புதைக்குழிகள் யாழில் உள்ளதாக கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இராணுவ சிப்பாயான சோமரத்ன ராஜபக்சே தெரிவித்துள்ளார். செம்மணி சோதனைச்சாவடிக்கு அண்மையில் உள்ள கோவிலுக்கு முன்புதாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியிலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
4: Weekend East FM Tamil
3: 102.7.

0: கேர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
1: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748, 6473025748, camsonics.com.
6: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 6:44 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ குட்டீஸ், நாங்களும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. பட் அதுக்கு முன்பு நாங்கள் வந்து வெளியில் இப்பொழுது காலநிலை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 26°C, உணர்நிலை 29°C. அதே போன்ற நாங்கள் இந்த வீக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நாளையான் காலநிலை பார்த்துவிட்டால் வெளியில் 28°C ஆகவும் உணர்நிலை 32°C ஆகவும் இருக்கும் என்று எதிர்வுகள் கூறப்படுகின்றன. ஸோ அனைவருமே நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்கன்னு சொல்லிக்கொண்டு ஜிடிவின் எரிபொருள் விலை பார்த்துவிட்டால் விலை நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய உள்ளது. ஸோ குட்டி, நான் சொன்னது போன்று உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் அணிந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு, வாழ்க்கை எமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே. அதை பயன்படுத்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், வீணடிப்பவர்கள் தோற்று விடுகிறார்கள். எனவே நேரத்தை கண்ணாக போற்றி வாழ்வில் ஜெயிப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5:00 to 7:00 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நானும் உங்களோடு இணைந்து கொள்வேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பன் ஜஸ்மிதா சிவரூபன். தொடர்ந்து ஜீவன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: FIFA உலகக்கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 some conditions may apply.
0: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed pound brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
2: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்று வழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 647-975-0524.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம் டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் Advisor 416-558-2551 416-558-2551.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல் June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் 102.7, இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். இன்றைய சனி நாள் June 28, 2026. கரண்ட்லி சிட்டிங் அட் 27 degrees Celsius. ஆன ஃபீல் பண்ணுறது 29 degrees Celsius. அ பியூட்டிஃபுல் சனி சண்டே ஈவினிங் ஹியர் இன் த சிட்டி ஆஃப் டொரானோ. அது மட்டும் இல்லை, டீம் கேனடா அஃபிஷியலாக ஒரு வெற்றி போட்டிருக்காங்க, 1-0 ஸ்கோர் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ தேர் கட் பி மூவிங் ஆன் டு த ரவுண்ட் ஆஃப் 16. இது ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்குது ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் லிவிங் இன் கேனடா. ஆனால் இந்த ஷோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே நாள் வழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், உங்களோட நிரோஷ் டூன் தமிழ். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், கீப் யூ அப்டேட் வித் ஆல் த சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் த சிட்டி ஆஃப் டொரோன்டோ அஸ் வெல் அஸ் அக்ராஸ் கனடா. திஸ் வீக்ஸ் ஹாட் டாபிக்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தால், வாட் வீ கன் பி டிஸ்கஸிங் ஆன் டுடே ஷோ. நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கொண்டு வந்தால் நீங்கள் கேட்டுப்பட்டிருப்பீங்கள், ஸ்பீட் லிமிட்ஸ் இந்த 401 ஹைவேஸ், 400 சீரீஸ் ஹைவேஸில் ஆன்டேரியோவில் இந்த ஸ்பீட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்குது. இந்த இன்க்ரீஸ் லிமிட் ஆஃப் ஸ்பீட் ஹைவேஸ் இப்போ இருக்கிறது 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் இருந்து 100 to 10 கிலோமீட்டர்

இன்க்ரீஸ் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வந்திருக்குது, அதோடு சேர்த்து என்ன மாதிரி ரீசர்ச் பண்ணியிருக்கிறாங்களோ இந்த டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கு, அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் ஷேர் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை ஃபாலோ பண்ணிக்கொண்டு வருவீங்கள். அப்படி பார்க்க அஃப்கோர்ஸ் இன்றைக்கு ஒரு பெரிய விக்ட்ரி வந்திருக்கு. 4-0 கனடா இந்த 1-0 சவுத் ஆப்ரிக்காவை வெற்றி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை நாங்கள் பார்த்தால் நிறைய பேர் யோசிப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ் வந்திருக்கும். ஒன்டேரியோவில் ஸ்பெசிஃபிக்காக சிட்டி ஆஃப் டொரண்டோ எந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை இங்கே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டோ வாட்டர் காஸ்ட் எப்படி மாதிரி சில சின்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் ஃபார் டொரண்டோ ஸ்டேடியமுக்கு இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வாட்டர் காஸ்ட் என்ன மாதிரி இது இருக்கும் என்று நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் இந்த ஷோவில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இன்றைய ஜூன் 28th 2026 ஒரு பியூட்டிஃபுல் சண்டே ஈவினிங் நாங்கள் இப்போ காத்திருக்கிறோம். 29 டிகிரி செல்சியஸை ஃபீல் பண்ணி கொண்டு இருக்குது. அப்படி நாங்கள் பார்க்க பியூட்டிஃபுல் சம்மர் சீசன் வரைக்கும் நிறைய பேர், நிறைய கெனேடியன்ஸ் ஸ்பெஷலாக இந்த டொரண்டோ ரீஜனில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் கெனேடியன்ஸ் என்று ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டால், எக்ஸ்ட்ரீம் வெதர் ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக கனடா வைடாக நடக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். 30% ஆஃப் கெனேடியன் சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம் வெதராக அவைக்கு ஒரு எஃபெக்ட் வந்திருக்குது. இது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்ட்ரீம் கோல்டாகவும் இருக்கலாம். இது எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீசிங் அப்படி மாதிரி சுச்சுவேஷன்ஸாக இப்படி எக்ஸ்ட்ரீம் வெதர் வர்றதுக்கு யூஸ்வலாக இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இது குளோபல் வார்மிங்னு சொல்லலாம், வேறு அது பொல்யூஷனும் அப்படி மாதிரி ரீசன்ஸுக்கும் நாங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் வர்றதுக்கு அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரு ஹீட்டாக இருக்கிற சம்மர் சீசன் எங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அதிலவும் சில இம்பாக்ட்ஸும் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய ஹிட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதோடு அங்கே சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறா, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்கில் @ ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். அதோடு அங்கே யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், www.youtube.com/ EastFM 102.7.

0: Weekend Vibration. East FM 102.7. உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடித்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
3: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 647-478-0144.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: கேளுங்கள் East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 108.8 தசமல்லி ஈஸ்ட் எஃப்எம் இன் டூ தமிழ் இங்கிலீஷ் எஃப்எம் டாட் சிஏ ஊடாகவும் கேட்டு வரலாம். அதோட உங்க ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம், போத் இந்த கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் ஆப்பிள் ஆப் ஸ்டோர். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஐஃபோன் இருந்தால் அல்லது உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் இருந்தால் போத் ஆப் ஸ்டோர்ஸுக்கு நீங்கள் ஒரு ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணலாம். யூ டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் த கோ. இந்த வீக் ஒரு புது நியூஸ் வந்திருக்குது. நீங்கள் ஒரு 401 ஹைவே அல்லது 400 சீரீஸ் ஹைவேயை நீங்கள் பார்க்கிறேன் என்றால் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்பீட் லிமிட் 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நிறைய ஹைவேஸுக்கு ஒரு சேஞ்ச் வரப்போகுதுன்ட்டு ஒன்டேரியோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஒன்டேரியோ ஹைவேஸ் ஸ்பீட் லிமிட்டை அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த 100 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் இல்லாமல் 110 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவருக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு ஒரு ஒரு ஹைவேயாக இண்டிவிஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக ஃப்ரைடே இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. ஒன்டேரியோ கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க 100 கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லாமல் 110 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக ஹைவே 401 டு ஹைவே 15, ஹைவே 16, ஹைவே 416 அஸ் வெல் அஸ் சீடர் க்ரோவ் ரோட் அண்ட் ஹைவே 401. அதோடு சேர்த்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரொஜெக்ஷன் என்ன நாங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 876 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ப்ரொவின்சியல் ஹைவே இந்த இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்பீட் லிமிட் இருக்கும்போது. ஸோ அப்படி நாங்கள் பார்க்க நிறைய ஹைவேஸ் ஆல்ரெடி இப்போ 110 ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மெயின் ஹைவேஸ் முக்கியமாக இந்த 401 ஹைவே, ஸ்காப்ரோ, டொரோண்டோ, பிக்கரிங், டெரோம் ரீஜன் அப்படி நாங்கள் பார்க்க இந்த 401 ஹைவே 110 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவருக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு அது ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் இது காணுவீங்கள். மெயினாக இந்த ஒன்டேரியோ கவர்மெண்ட் ஏன் இதை டிசைட் பண்ணியிருக்கிறாங்க என்றால் ஆல்ரெடி நிறைய ஹைவேஸ் இந்த 110 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இப்போ பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க இந்த ரிலேஷன் 110 கிலோமீட்டர்ஸ் அதோடு சேர்த்து 100 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க இந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்படி தான் நடக்கிற சுச்சுவேஷன்ஸை சேமாக தான் இருக்குது. வழியால் 110 கிலோமீட்டர்ஸ்க்கு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இது தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இந்த சம்மர் சீசனுக்கு எல்லாம் முடிக்க போகிறாங்க. 401 to 402 ஹைவேயில் நாங்கள் பார்த்தால் இது ஜூலை 31st அஃபிஷியலாக முடிக்க போகிறாங்க. 100 கிலோமீட்டர்லேருந்து 110 கிலோமீட்டர்ஸ்க்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹைவே 402 டு வாட்டர் ஒர்க்ஸ் அண்ட் கோல்பர்ன் டிரைவ்னு நாங்கள் பார்த்தால் அதுவும் ஆல்சோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஹைவே 7 டு ஆப்பிள்டன் சைட் ஸ்ட்ரீட், ஹைவே 115, ஹைவே 400 டு 401, ஹைவே 416 டு ஹைவே 417, அப்படியே 417 டு 416க்கும் நாங்கள் பார்க்க இன்டர்சேஞ்ச் வித் ஹைவே 7. இந்த முக்கியமான ஹைவேஸ் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இது அவை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெயினாக நாங்கள் இந்த டொரோண்டோ ரீஜனில் மெயினாக பாவிக்கிறது ஹைவேஸ் 403 ஆயிருக்கலாம், 401 ஆயிருக்கலாம், அப்படி 407 ஹைவேஸ் இப்படி மாதிரி மெயின் ஹைவேஸ் 412 ஹைவே இப்படி மாதிரி மெயின் ஹைவேஸ் அஃபிஷியலாக 100 கிலோமீட்டர் பர் ஹவரில் இல்லாமல் 110 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது இப்போ இருந்து செப்டம்பர் 30th 2026 முதல் முடிப்பாங்க. அப்படி முடிச்சப்புறம் எல்லா ஹைவேஸ் இன் ஒன்டேரியோ பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 99% ஆஃப் ஹைவேஸ் இந்த 100 கிலோமீட்டர் இல்லாமல் 110 கிலோமீட்டர்ஸ்க்கு மாற போகிறாங்கன்னு சொல்லியிருக்குது. அதுக்கு பிற ஃபியூச்சரில் வேறு இன்க்ரீஸ் ஏதும் வர்றதென்றால் அதுக்கு திருப்பி ஒன்டேரியோ கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் சரியான மெத்தடோடு டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு 100 கிலோமீட்டர் இல்லாமல் 110 கிலோமீட்டர்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ இது அஃபிஷியலாக இந்த ஓவர் சம்மர் இப்போ இருந்து செப்டம்பர் 30th 2026 மட்டும் அஃபிஷியலாக நீங்கள் காணுவீங்கள். 100 கிலோமீட்டர் போஸ்டட் சைன் இல்லாமல் 110 கிலோமீட்டர் சைன் தான் நீங்கள் இனி காணுவீங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.8 தசமல்லி கட்டுவது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: பிரான்சில் நிலவும் மோசமான வெப்ப அலையின் தாக்கத்தின் மத்தியில் சராசரியை விட கிட்டத்தட்ட 1000 மேலதிக உயிரிழப்புகள் ஒரு வாரத்தில் பதிவாகியுள்ளன. ஐரோப்பாவில் நிலவி வரும் சாதனை அளவிலான வெப்பம் காலநிலை மாற்றமில்லாமல் சாத்தியமில்லை என உலக வானிலை காரண கணிப்பு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் எனவும் தேர்தலுக்கு தயாராக இருக்குமாறும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியினரை அறிவுறுத்தியுள்ளார். தவேக ஆட்சியில் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் தாம் பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பதிவு செய்யப்படாத அமைப்பின் ஊடாக பள்ளிகளுக்கு அரசு அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்க்கு மேலாக லஞ்சம் பெற்ற திமுக பிரமுகர் அரசகுமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 5வது நாளாக அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய போராட்டத்தில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் நேரில் பங்கு பெற்றுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen
2: 437-860-7002 437-860-7002
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukira, 416-299-1020.
4: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
5: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
6: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்எஃப்எம் 108.7 தி ஈஸ்எஃப்எம் இன் டூ தமிழ். யூ கேன் ஆல்சோ லிசன் அட் www.eastfm.ca. அதோட கண்ட சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் @ஈஸ்எஃப்எம் தமிழ். அதோட கண்ட யூடியூப் பேஜ் www.youtube.com/eastfm102.7.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: வாகனம் விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ஏவிஎஸ் மிஸ்டர் பிசிங்கரா. 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனைகளை தன்னுடன் நினைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். பிள்கோவேட்ஸ் லோ 416-993-8443. ஒன்றிய அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கான்வால், அடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443.

0: ஓமன்வில்லில் இருக்கும் ஆல் டே பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்துக்கு அனுபவம் உள்ள குக் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 6472676986 6472676986.
1: இணைந்து கொள்ளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டூன் தமிழ். We'll be right back with the super scene of the day.
2: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379
5: பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, Concord, Vaughan Mills Mall முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic 905-761-1181 அல்லது 647-884-9080.
6: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், Bad Credit Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங் நை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason 1585 Markham Road, Unit 406, 416-908-5656
7: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.